நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது 100.1 மெகா எஃப்எம் கோல்ட் அலைவரிசை வழங்கிக் கொண்டிருக்கும் தேனிசை பக்தி பாடல்கள். அடுத்து வரும் பாடல் பார்க்கடல் கடலில் உதித்தவளே என லக்ஷ்மியை, ஆதி லக்ஷ்மியை புகழ்ந்து பாடுகிறார் எஸ் ராஜேஸ்வரி.

0: இதுவரை தேனிசையில் பக்தி பாடல்கள் கேட்டீர்கள். இனி தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். தமிழக முதலமைச்சராக தமிழக வெற்றிக் கழக தலைவர் திரு விஜய் இன்று பதவியேற்கிறார். இம்மாதம் 13 தேதிக்குள் சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்று ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் உத்தரவிட்டுள்ளார். மக்களுக்கு குறைந்த செலவில் காப்பீடு மற்றும் ஓய்வூதிய பலன்கள் கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் சமூக பாதுகாப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அநேக இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 77 ரன் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். தமிழக முதலமைச்சராக தமிழக வெற்றிக் கழக தலைவர் திரு விஜய் இன்று பதவியேற்கிறார். சென்னையில் உள்ள நேரு உள் விளையாட்டரங்கில் இன்று காலை 10 பதவியேற்பு விழா நடைபெறுகிறது. முதலமைச்சராக பதவியேற்கும் திரு விஜய்க்கு ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் பதவிப் பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்கிறார். அவருடன் 9 பேர் அமைச்சர்களாக பதவியேற்கின்றனர். முன்னதாக தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை நேற்று சந்தித்த திரு விஜய் தமக்கு 120 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு வழங்கும் கடிதங்களை சமர்ப்பித்து மாநிலத்தில் ஆட்சியமைக்க அழைக்குமாறு உரிமை கோரினார். இதனையடுத்து ஆளுநர் திரு அர்லேக்கர் திரு விஜயை முதலமைச்சராக நியமனம் செய்ததற்கான ஆணையை பிறப்பித்தார். மேலும் வரும் 13 தேதிக்குள் சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்று ஆளுநர் உத்தரவிட்டுள்ளார். புதிதாக ஆட்சியமைக்க உள்ள திரு விஜய் தலைமையிலான அரசுக்கு திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின், அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இந்த பதவியேற்பு விழாவை பொதுமக்கள் காணும் வகையில் சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட 23 இடங்களில் LED திரைகள் வாயிலாக நேரடி ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. பதவியேற்பு விழாவையொட்டி நேரு உள் விளையாட்டு அரங்கம் அமைந்துள்ள பகுதி உட்பட முக்கிய இடங்களில் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மக்களுக்கு குறைந்த செலவில் காப்பீடு மற்றும் ஓய்வூதிய பலன்கள் கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் சமூக பாதுகாப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். சமூக பாதுகாப்பு திட்டங்கள் தொடங்கப்பட்டு 11 ஆண்டுகள் நிறைவடைவதையொட்டி புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய நிதியமைச்சர், குறைந்த செலவில் மக்களுக்கு காப்பீடு மற்றும் ஓய்வூதிய பலன்கள் கிடைப்பதை நோக்கமாக கொண்டு இந்த திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாக தெரிவித்துள்ளார். வங்கிகள் மற்றும் காப்பீட்டு நிறுவனங்களின் களப்பணியாளர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரின் அர்ப்பணிப்பு மிக்க முயற்சிகளின் காரணமாக இத்திட்டங்கள் வெற்றி பெற்றுள்ளதற்கு திருமதி நிர்மலா சீதாராமன் பாராட்டு தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி, சமூக பாதுகாப்பு திட்டங்கள் விளிம்பு நிலையில் உள்ள மக்களுக்கு நிதிசார் பாதுகாப்பை வழங்குவதாக தெரிவித்தார். கண் மருத்துவத்தில் இந்தியா உலகின் முன்னணி நாடாக திகழ்கிறது என்று பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் உள்ள ராணுவ மருத்துவமனையில் கண் மருத்துவ மேம்பாடு குறித்த 2 மாநாட்டை தொடங்கி வைத்து பேசினார். மருத்துவர்களின் திறன் மற்றும் அர்ப்பணிப்பு உணர்வு காரணமாக ஏராளமானோருக்கு பார்வை கிடைத்துள்ளதாக அவர் தெரிவித்தார். நாட்டை கட்டமைப்பதிலும் மனிதாபிமான சேவைகளை வழங்குவதிலும் மருத்துவர்கள் மற்றும் சுகாதார பணியாளர்களின் சேவை முக்கிய பங்கு வகிப்பதாக திரு சஞ்சய் சேத் கூறினார். கடற்கரையை தூய்மைப்படுத்தும் இயக்கம் மக்கள் இயக்கமாக கொண்டு செல்ல வேண்டியதன் அவசியத்தை

0: மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், தூய்மையான கடற்கரை பாதுகாப்பான கடற்கரை என்ற பிரச்சார இயக்கம் செப்டம்பர் 12 தேதி முதல் ஒரு வார காலத்திற்கு நடைபெறும் என்று கூறினார். பிருத்வி திட்டத்தின் கீழ் மக்கள் பங்கேற்புடன் கடல் நீர் தர மதிப்பீடு, குப்பைகளை அகற்றுவது மற்றும் கடற்கரை அரிப்பு தடுப்பு போன்ற மத்திய அரசால் மேற்கொள்ளப்பட்டு வரும் நீண்டகால நடவடிக்கைகள் குறித்தும் அவர் விரிவாக எடுத்துரைத்தார். அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனங்களின் உதவியுடன் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கான முன்மாதிரியாக இந்தியாவில் கடலோர பாதுகாப்பு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழகத்தில் அநேக இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனையொட்டிய கடல் பகுதிகளில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக அடுத்த 5 பரவலாக மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாளை குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், கரூர், நாமக்கல், திருச்சி, திண்டுக்கல், மதுரை, தேனி, தென்காசி, விருதுநகர், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மன்னார் வளைகுடா மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகையில் கோடை விடுமுறையொட்டி சுற்றுலாப் பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது. ஆண்டுதோறும் கோடை சீசனையொட்டி நடைபெறும் மலர் கண்காட்சிக்காக முன்னேற்பாட்டு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: இந்த ஆண்டு சிறப்பம்சமாக உள்ளூர்வாசிகள் மற்றும் சுற்றுலாப் பயணிகளை கவரும் வகையில் ஜெரோனியம், சைக்ளமன், பால்சம் மற்றும் பல புதிய ரக ஆர்னமெண்டல்கள், ஆசியாட்டிக் லில்லி, இன்கா மேரிகோல்ட், ஃபேன்சி, பெட்டோனியா, சன்ஃப்ளவர், ஜெர்பரா, கிரைசாந்தியம் போன்ற செடிகள் ஜப்பான், அமெரிக்கா, ஜெர்மனி மற்றும் நெதர்லாந்து ஆகிய நாடுகளிலிருந்தும் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் பெறப்பட்டு உற்பத்தி செய்யப்பட்ட 1,00,000 மலர் செடிகள் பூங்காவின் பல்வேறு பகுதிகளில் நடவு செய்யப்பட்டது. இந்த மலர் செடிகளில் தற்பொழுது பல வண்ண மலர்கள் பூத்துக் குலுங்கின்றன. அடுத்த வாரத்தில் மலர் கண்காட்சி நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுவதால் மலர் தொட்டிகளை மாடங்களில் அடுக்கி வைக்கும் பணிகளில் பூங்கா ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். நாளுக்கு நாள் சுற்றுலாப் பயணிகள் வருகை அதிகரித்து வருவதால் மலர் கண்காட்சி நடக்கும் நாட்களில் கடந்த ஆண்டை விட அதிகளவில் சுற்றுலாப் பயணிகள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. உதகையிலிருந்து சரவணன்.
0: இருவரி செய்திகள். ஹார்முஸ் நீரிணை பகுதியில் தடையற்ற கப்பல் போக்குவரத்தை உறுதி செய்யும் வகையில் HMS டிராகன் போர்க்கப்பலை அப்பகுதிக்கு அனுப்ப உள்ளதாக பிரிட்டன் தெரிவித்துள்ளது. மேற்கு ஆசியாவில் நிலவி வரும் பதற்றமான சூழலில் போர் நிறுத்தத்திற்கான 14 அம்ச திட்டத்திற்கு ஈரானின் முறையான பதிலுக்காக காத்திருப்பதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. யுக்ரைன் உடனான போரில் ரஷ்யா வெற்றி பெறும் என்று அந்நாட்டு அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானில் உள்ள கைபர் பக்துன்வா மாகாணத்தில் தீவிரவாதிகளுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையேயான துப்பாக்கி சூடு மற்றும் தற்கொலைப்படை தாக்குதலில் 3 காவலர்கள் உயிரிழந்தனர். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் கீழப்புளியங்குடி பகுதியில் உள்ள நெல் கொள்முதல் நிலையத்தில் நெல் மூட்டைகளை பாதுகாக்க மேற்கொள்ள வேண்டிய கூடுதல் நடவடிக்கை குறித்து ஆட்சியர் திரு விஷு மகாஜன் ஆய்வு மேற்கொண்டார். 108 வைணவ தலங்களில் முதன்மையானதும் பூலோக வைகுண்டம் என போற்றி வணங்கப்படும் ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாதர் ஆலயத்தில் சித்திரை திருவிழாவையொட்டி நம்பெருமாள் தங்கு கருட சேவை வெகு விமரிசையாக நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே யானை தாக்கி விவசாயி ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். விளையாட்டுச் செய்திகள். IPL கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 77 ரன் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. ஜெய்ப்பூரில் நேற்று நடைபெற்ற போட்டியில் முதலில் ஆடிய குஜராத் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 4 விக்கெட் இழப்பிற்கு 229 ரன் எடுத்தது. சுப்மன் கில் 44 பந்துகளில் 84 ரன்னும் சாய் சுதர்சன் 36 பந்துகளில் 55 ரன்னும் எடுத்தனர். 230 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய ராஜஸ்தான் அணி 16.3 152 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் சென்னை அணி லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. சென்னையில் இப்போட்டி மாலை 3:30 தொடங்குகிறது. மற்றொரு போட்டியில் பெங்களூரு அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி ராய்ப்பூரில் 7:30 தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் பெங்களூரு அணி 1-0 என்ற கோல் கணக்கில் ஜம்ஷெட்பூர் அணியை வென்றது. இன்று மாலை 5 நடைபெறவுள்ள ஆட்டத்தில் கேரள அணி முகமதன் அணியையும், இரவு 7:30 நடைபெறவுள்ள மற்றொரு ஆட்டத்தில் சென்னை அணி ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணியையும் எதிர்கொள்கின்றன. தாஷ்கண்டில் நடைபெற்று வரும் 15 வயதுக்கு உட்பட்டோருக்கு

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு
1: நிகழ்ச்சி நிரல். நேயர்கள் இணைந்திருக்கும் 100.1 MHz FM கோல்டு அலைவரிசையில் இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. காலை 7:25 திரையிசை, 7:30 ஆஜ் சவேரே டெல்லி அஞ்சல், 8:30 திரைகானம், 9:00 இசைப்பெட்டகம், ஸ்ருதிலயா வாத்திய சங்கமம், காரைக்குடி ஆர் மணி அவர்கள் மிருதங்கம், டாக்டர் வி சுரேஷ் அவர்கள் கடம், பி வி பாலசாயி அவர்கள் புல்லாங்குழல், யு பி ராஜு அவர்கள் மாண்டலின், கே எல் ஸ்ரீராம் அவர்கள் பாட்டு, வி பி மதுசூதனன் அவர்கள் தபேலா, நிவாஸ் கே பிரசன்னா அவர்கள் கீபோர்ட். 10:10 விஸ்வதர்பன், 10:20 வெல் நியூஸ், 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரைகானம், 11:30 மல்லைப்பூதண்டா தெலுங்கு நிகழ்ச்சி, மாத்ருதேவோ பவ அன்னையர் தின உரை வழங்குபவர் கமலாகர ராஜேஸ்வரி அவர்கள், 12:00 நிகழ்ச்சி நிரல் தொடர்ந்து திரைகானம், 12:50 மெல்லிசை, பிற்பகல் 1:10 இசை மலர், சாலை லக்ஷ்ணா அவர்களின் வீணை இசை, பாபநாசம் ஆர் குமார் அவர்கள் மிருதங்கம். இரண்டு 2:30 முதல் 4:00 வரை திரைகானம், 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கர் சமாச்சார், 4:30 பரிக்ரமா செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல், மாலை 5:00 அரங்கிசை நிகழ்ச்சியில் டாக்டர் உஷா லட்சுமி கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் பாட்டு கேட்கலாம், மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், பாபநாசம் ஆர் குமார் அவர்கள் மிருதங்கம். 6:05 நிகழ்ச்சி நிரல் தொடர்ந்து திரை இசை, 6:30 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 கனிந்த வாழ்வு, முதுமை இனிதாக முதியோர் நல ஆர்வலர் மற்றும் எழுத்தாளர் இன்னிலா சந்திரபோஸ் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் தொடர்ந்து திரையிசை, 7:50 செய்தி கதம்பம், 8:10 8:30 திரைகானம், 8:15 ஸ்வர் தரோகர் டெல்லி அஞ்சல், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 அகில பாரத உரை சித்திரம் ஆங்கிலத்தில், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 மேற்கத்திய இசை, 11:10 திரைகானம். இதுவரை இந்த அலைவரிசையில் இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்டீர்கள்.

0: மரத்தை வச்சவங்க மட்டும் இல்லைங்க, நாமளும் தண்ணி ஊத்தலாம்.
1: மரம் போல்வர், மக்கட்பண்பில்லாதவர்.
0: மரத்தை வெட்டுறவங்களும் மக்கட்பண்பில்லாதவங்க தான். ஒருவேளை இருக்கிற மரம் எல்லாத்தையும் வெட்டிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு 9 கோள்கள்ல ஒன்னா பூமி இருக்கலாம், ஆனா அந்த கோளுக்குள்ள ஒரு ஆள் கூட இருக்க மாட்டோம்.
1: மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம்.

0: కొన్ని వరకు ఉన్న నాలుగు కేటగిరీల కనీస వేతనాలు పెంచాలని ప్రభుత్వం భావిస్తోంది. ప్రస్తుతం ఉన్న వేతన స్థాయిని 20 ఏళ్ల క్రితం నిర్ణయించారని, అది అమెరికన్ కార్మికుల ప్రయోజనాలు కాపాడడంలో విఫలమవుతున్నాయని ప్రభుత్వం వాదిస్తోంది. కొత్త నిబంధన ప్రజల అభిప్రాయాల కోసం మే 26 వరకు అందుబాటులో ఉంది. ఐపీఎల్ క్రికెట్లో నిన్న రాత్రి జైపూర్లోని సవాయ్ మాన్సింగ్ స్టేడియంలో జరిగిన మ్యాచ్లో రాజస్థాన్ రాయల్స్ పైన గుజరాత్ టైటన్స్ 77 పరుగుల తేడాతో ఘన విజయం సాధించింది. ఈరోజు మధ్యాహ్నం 3:30 చెన్నైలోని ఎంఏ చిదంబరం స్టేడియంలో చెన్నై సూపర్ కింగ్స్ జట్టు లక్నో సూపర్ జయింట్స్తో తలపడుతుంది. మరొక మ్యాచ్లో రాయల్ ఛాలెంజర్స్ బెంగళూరు జట్టు ముంబై ఇండియన్స్ జట్లు రాయ్పూర్లో రాత్రి 7:30 తలపడతాయి. విశేషాలు మరొకసారి. ప్రధానమంత్రి నరేంద్ర మోదీ ఈరోజు తెలంగాణ, కర్ణాటక, గుజరాత్ రాష్ట్రాల్లో పర్యటిస్తారు. తమిళనాడులో టీవీకే అధినేత జోసెఫ్ విజయ్ ఈరోజు రాష్ట్ర ముఖ్యమంత్రిగా ప్రమాణ స్వీకారం చేస్తారు. దేశంలో వరదలు, వేసవి వడగాడ్పులు ఎదుర్కొనేందుకు సన్నద్ధతను కేంద్ర హోంమంత్రి అమిత్ షా ఈరోజు ఒక ఉన్నత స్థాయి సమావేశంలో సమీక్షిస్తారు. ఐపీఎల్ క్రికెట్లో గుజరాత్ టైటన్స్ రాజస్థాన్ రాయల్స్ను 77 పరుగుల తేడాతో నిన్న రాత్రి ఓడించింది. ఆకాశవాణి వార్తలు ఇంతటితో సమాప్తం.
1: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். இந்தியா ட்ரினிடாட் டொபாகோ இடையேயான ஒத்துழைப்பு மேலும் வலுவடையும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சமூக பாதுகாப்பு திட்டங்கள் விளிம்பு நிலையில் உள்ள மக்களுக்கு பெரிதும் பயனளிப்பதாக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி முதலமைச்சராக திரு என் ரங்கசாமி நியமிக்கப்பட்டுள்ளார். இதற்கான அறிவிப்பை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ளார். கேரளம், மாஹே, லட்சத்தீவின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். இந்தியா ட்ரினிடாட் டொபாகோ இடையேயான ஒத்துழைப்பு மேலும் வலுவடையும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இரு நாடுகளுக்கும் இடையேயான நீண்டகால கலாச்சார உறவுகளை கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். அந்நாட்டில் இந்திய உதவியுடன் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக திரு ஜெய்சங்கர் கூறினார். மக்களுக்கு குறைந்த செலவில் காப்பீடு மற்றும் ஓய்வூதிய பலன்கள் கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் சமூக பாதுகாப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். சமூக பாதுகாப்பு திட்டங்கள் தொடங்கப்பட்டு 11 ஆண்டுகள் நிறைவடைவதையொட்டி புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய நிதியமைச்சர், குறைந்த செலவில் மக்களுக்கு காப்பீடு மற்றும் ஓய்வூதிய பலன்கள் கிடைப்பதை நோக்கமாக கொண்டு இந்த திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாக தெரிவித்துள்ளார். வங்கிகள் மற்றும் காப்பீட்டு நிறுவனங்களின் களப்பணியாளர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரின் அர்ப்பணிப்பு மிக்க முயற்சிகளின் காரணமாக இத்திட்டங்கள் வெற்றி பெற்றுள்ளதற்கு திருமதி நிர்மலா சீதாராமன் பாராட்டு தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி, சமூக பாதுகாப்பு திட்டங்கள் விளிம்பு நிலையில் உள்ள மக்களுக்கு நிதிசார் பாதுகாப்பை வழங்குவதாக தெரிவித்தார். இத்திட்டங்களை டிஜிட்டல் மயமாக்குவதன் மூலம் பதிவு மற்றும் உரிமைகோரல் நடவடிக்கைகளை எளிதில் மேற்கொள்ள உதவிடும் என்று திரு பங்கஜ் சௌத்ரி குறிப்பிட்டார். புதுச்சேரி முதலமைச்சராக திரு என் ரங்கசாமி நியமிக்கப்பட்டுள்ளார். இதற்கான அறிவிப்பை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ளார். இதையடுத்து இம்மாதம் 13ஆம் தேதி நடைபெறும் பதவியேற்பு விழாவில் அவருக்கு புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கே கைலாஷ் நாதன் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்கிறார். தமிழக முதலமைச்சராக தமிழக வெற்றிக் கழக தலைவர் திரு விஜய் இன்று பதவியேற்கிறார். சென்னையில் உள்ள நேரு உள்விளையாட்டரங்கில் இன்று காலை 10 மணிக்கு பதவியேற்பு விழா நடைபெறுகிறது. முதலமைச்சராக பதவியேற்கும் திரு விஜய்க்கு ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்கிறார். அவருடன் 9 பேர் அமைச்சர்களாக பதவியேற்கின்றனர். முன்னதாக தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை நேற்று சந்தித்த திரு விஜய், தமக்கு 120 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு வழங்கும் கடிதங்களை சமர்ப்பித்து மாநிலத்தில் ஆட்சி அமைக்க அழைக்குமாறு உரிமை கோரினார். இதையடுத்து ஆளுநர் திரு விஜய் முதலமைச்சராக நியமனம் செய்ததற்கான ஆணையை பிறப்பித்தார். மேலும் வரும் 13ஆம் தேதிக்குள் சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்று ஆளுநர் உத்தரவிட்டுள்ளார். புதிதாக ஆட்சி அமைக்க உள்ள திரு விஜய் தலைமையிலான அரசுக்கு முன்னாள் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின், அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இந்த

பதவியேற்பு விழாவை பொதுமக்கள் காணும் வகையில் சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட 23 இடங்களில் எல்இடி திரைகள் வாயிலாக நேரடி ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. பதவியேற்பு விழாவையொட்டி நேரு உள்விளையாட்டரங்கம் அமைந்துள்ள பகுதி உட்பட முக்கிய இடங்களில் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. கேரளாவில் புதிய அரசு அமைப்பது தொடர்பாக காங்கிரஸ் கட்சியின் உயர்நிலை கூட்டம் புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது. காங்கிரஸ் கட்சி தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே இல்லத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு ராகுல்காந்தி, பொதுச் செயலாளர் திரு கே சி வேணுகோபால், திரு ரமேஷ் சென்னிதாலா, திரு வி டி சதீஷன் உள்ளிட்ட அக்கட்சியின் மூத்த தலைவர்கள் பலர் கலந்து கொண்டனர். கேரள மாநில புதிய முதலமைச்சரின் பெயரை அக்கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே மற்றும் திரு ராகுல்காந்தி ஆகியோர் இறுதி செய்து விரைவில் அறிவிப்பார்கள் என்று காங்கிரஸ் தெரிவித்துள்ளது. மேற்கு வங்க சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவராக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் சட்டப்பேரவை உறுப்பினர் திரு சோபன்தேவ் சட்டோபாத்யாயா நியமிக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் எதிர்க்கட்சி துணைத் தலைவர்களாக திருமதி அசீமா பத்ரா மற்றும் திரு நயனா பண்டோபாத்யாயா நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அக்கட்சியின் சட்டப்பேரவை கொறடாவாக திரு ஃபிராத் ஹக்கீம் நியமிக்கப்பட்டுள்ளார். அம்மாநில மக்களின் நலன் கருதி புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள தலைவர்கள் அர்ப்பணிப்பு உணர்வுடன் செயல்படுவார்கள் என்று அக்கட்சி தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. கேரளம், மாஹே, லட்சத்தீவின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சத்தீஸ்கர் மற்றும் மேற்கு வங்கத்தின் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. வடகிழக்கு இந்தியா, அந்தமான் நிக்கோபார் தீவுகள், ஆந்திர பிரதேசம், பீகார், ஜார்க்கண்ட், சிக்கிம், ஒடிசாவின் ஓரிரு இடங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே குஜராத், மேற்கு ராஜஸ்தான், கோவா உள்ளிட்ட இடங்களில் வெப்பநிலை அதிகரிக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஈரானின் எண்ணெய் மற்றும் வர்த்தக கப்பல்கள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தினால் உரிய பதிலடி கொடுக்கப்படும் என்று ஈரான் கடற்படை எச்சரித்துள்ளது. இது தொடர்பாக அந்நாட்டு கடற்படை வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஹோர்முஸ் நீரிணையை ஒட்டிய பகுதிகளில் அமெரிக்கா மற்றும் ஈரான் கடற்படைக்கு இடையே அண்மையில் நடைபெற்ற மோதலை அடுத்து ஈரான் இந்த எச்சரிக்கையை வெளியிட்டுள்ளது. அமெரிக்க கடற்படைக்கு சொந்தமான கப்பல்களை குறிவைத்து ஏவுகணை மற்றும் ட்ரோன் மூலம் தாக்குதல் நடத்த ஈரான் தயாராக உள்ளதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யா யுக்ரைன் இடையேயான மோதல் விரைவில் முடிவுக்கு வரும் என்று ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் யுக்ரைனுடனான நிரந்தர அமைதி ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்ட பின்னரே அந்நாட்டு அதிபர் திரு ஜெலன்ஸ்கியுடன் பேச்சுவார்த்தை நடத்த முடியும் என்று தெரிவித்துள்ளார். இதனிடையே ரஷ்யாவின் செஞ்சதுக்கத்தில் நேற்று நடைபெற்ற வெற்றி தின அணிவகுப்பை ஒட்டி 3 நாட்களுக்கு போர் நிறுத்தம் செய்வதென இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளன. கண் மருத்துவத்தில் இந்தியா உலகின் முன்னணி நாடாக திகழ்கிறது என்று பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் உள்ள ராணுவ மருத்துவமனையில் கண் மருத்துவ மேம்பாடு குறித்த 2 நாள் மாநாட்டை தொடங்கி வைத்து பேசினார். மருத்துவர்களின் திறன் மற்றும் அர்ப்பணிப்பு உணர்வு காரணமாக ஏராளமானோருக்கு பார்வை கிடைத்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். நாட்டை கட்டமைப்பதிலும் மனிதாபிமான சேவைகளை வழங்குவதிலும் மருத்துவர்கள் மற்றும் சுகாதார பணியாளர்களின் சேவை முக்கிய பங்கு வகிப்பதாக திரு சஞ்சய் சேத் கூறினார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 77 ரன் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. ஜெய்ப்பூரில் நேற்று நடைபெற்ற போட்டியில் முதலில் ஆடிய குஜராத் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 229 ரன் எடுத்தது. சுப்கன்கில் 44 பந்துகளில் 84 ரன்னும் சாய் சுதர்சன் 36 பந்துகளில் 55 ரன்னும் எடுத்தனர். 230 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய ராஜஸ்தான் அணி 16.3 ஓவரில் 152 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் சென்னை அணி லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. சென்னையில் இப்போட்டி மாலை 3:30 தொடங்குகிறது. இன்று நடைபெறும் மற்றொரு போட்டியில் பெங்களூரு அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. ராய்ப்பூரில் இப்போட்டி இன்றிரவு 7:30 தொடங்குகிறது. ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் பெங்களூரு அணி 1-0 என்ற கோல் கணக்கில் ஜாம்ஷெட்பூர் அணியை வென்றது. இன்று மாலை 5 மணிக்கு நடைபெறவுள்ள ஆட்டத்தில் கேரள அணி முகமதன் அணியையும் இரவு 7:30 நடைபெறவுள்ள மற்றொரு ஆட்டத்தில் சென்னை அணி ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணியையும் எதிர்கொள்கின்றன.
தாஷ்கண்டில் நடைபெற்று வரும் 15 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவை சேர்ந்த 9

0: 20 வீரர்கள் பல்வேறு பிரிவுகளில் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளனர். வெப்ப அலை மற்றும் வெள்ளப்பெருக்கு போன்ற இயற்கை பேரிடர்களை எதிர்கொள்வதற்கான தயார் நிலை குறித்த ஆய்வுக் கூட்டம் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. இந்த ஆய்வுக் கூட்டத்தில் இயற்கை பேரிடர் குறித்த முன்கூட்டிய அறிவிப்பை வெளியிடுவதற்கான அமைப்புகள், மீட்பு பணிகள், பல்வேறு முகமைகளுக்கு இடையே ஒருங்கிணைந்த செயல்பாடுகள், உயிர் சேதம் மற்றும் பொருட்சேதத்தை குறைப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்து ஆய்வு செய்யப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நதிநீர் மேலாண்மை, முக்கிய உட்கட்டமைப்பு திட்டங்கள் மற்றும் வானிலை முன்னறிவிப்பு குறித்த அறிவியல் மேம்பாட்டு நடவடிக்கைகள் உள்ளிட்ட பல்வேறு பாதுகாப்பு அம்சங்கள் குறித்தும் இதில் விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா டிரினிடாட் டொபாகோ இடையேயான ஒத்துழைப்பு மேலும் வலுவடையும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சமூக பாதுகாப்பு திட்டங்கள் விளிம்பு நிலையில் உள்ள மக்களுக்கு பெரிதும் பயனளிப்பதாக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி முதலமைச்சராக திரு என் ரங்கசாமி நியமிக்கப்பட்டுள்ளார். இதற்கான அறிவிப்பை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ளார். கேரளம், மாஹே, லட்சத்தீவின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 7:25. 15 ஆகாஷ்வாணி சென்னை வானொலியின் 100.1 MHz FM கோல்டு. தொடர்வது திரையிசை பாடல் ஒன்று.

0: தலைவர் தம்பி தலைமையில் படத்திற்காக ஒலித்த குரல்கள். கபில் கபிலன், விஷ்ணு விஜய் குழுவினர்.
1: ஏய் சாக்ஷி, இனிமே நான் பட்டனை தட்டினா போதும், அப்படியே பணம் கொட்டு கொட்டுன்னு கொட்டு போது, தெரியுமா?
2: எதே? எஸ்,

0: ஜஸ்ட் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணா போதும் எனக்கு பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வந்துச்சு. அந்த மெசேஜில் ஜஸ்ட் நீங்கள் வீட்டில் இருந்துட்டு இந்த யூடியூப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக்லலாம் லைக் மட்டும் பண்ணுங்க, உங்களுக்கு பணத்தை நாங்கள் அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செம்மல்ல, ஐயோ அது எல்லாமே ஃபேக். என்ன சொல்ற? இரு கிளியரா சொல்றேன். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர்ல இருந்து மெசேஜ் வருது, இந்த மாதிரி வந்து நாங்க வீட்ல இருந்தே ஒர்க் பண்றதுக்கான உங்களுக்கு ஆஃபர் பண்றோம், ஜஸ்ட் நீங்க லைக் பட்டன் பிரஸ் பண்ணா போதும். அதாவது யூடியூப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக்ல நீங்க லைக் பட்டன் பிரஸ் பண்ணா போதும், உங்களுக்கு நாங்க பேமெண்ட் கொடுக்கறோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை நம்பி ஏமாறாதீங்க, இது எல்லாமே ஃபேக். சோ இந்த மாதிரி சொல்லி அவங்க ஏதோ ஒரு குரூப்ல வந்து ஆட் பண்ணுவாங்களாம், அதற்கு பிறகு உங்ககிட்ட இருக்கிற பணத்தை பறிக்கிறதுக்கான ஒரு வழி அப்படின்னு சொல்றாங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி லைக் பண்றேன், நான் பணத்தை கொடுக்கறேன் அப்படின்னு சொன்னா நம்பி ஏமாறாதீங்க.
1: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆத் சவேரே டெல்லி அஞ்சல்.
2: சேவா பிரபாக் பிரஸ்துத் கர்த்தா ஹை கார்யக்ரம் ஆஜ் சவேரே.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேயர்கள் இனி கேட்டு ரசிக்கலாம் திரைகானம். பைசன் காலமாடன் படத்திற்காக ஒலிக்கும் குரல் சத்யன் மகாலிங்கம்.

0: கல்படை கட்டணா ஸ்வயமஹி கட்படை பாரதிய சேனா.
1: திரைக்கானத்தில் அடுத்து கூலி படத்திற்காக ஒலிக்கும் குரல்கள், சுபாஷினி, அனிருத் ரவிச்சந்தர்.

இனி நாளேடுகளில் இன்று சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருத்தணி முருகன் கோயிலுக்கு இன்று இருசக்கர வாகனங்கள் தவிர மற்ற அனைத்து வாகனங்களுக்கும் தடை என கோயில் இணை ஆணையர் தெரிவித்துள்ளார். சென்னை எழும்பூரிலிருந்து கன்னியாகுமரிக்கு இம்மாதம் 15, 22, 29 மற்றும் ஜூன் 5 ஆகிய தேதிகளில் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா மீன்வளப் பல்கலைக்கழகத்தில் இளநிலை பட்டப்படிப்பு சேர இம்மாதம் 15 தேதி முதல் www.admission.tnjfu.ac.in என்ற இணையதளம் வழியாக விண்ணப்பிக்கலாம். தனியார் விளையாட்டு மையம் சார்பில் தேசிய அளவிலான சிலம்பம் போட்டிகள் புதுடில்லியில் நடைபெற்றது. இதில் பெண்களுக்கான 17 முதல் 19 வயது பிரிவில் வேல்கம்பு பிரிவில் வேதப்பிரியா, தொடுமுறை பிரிவில் காயத்ரி ஆகியோர் தங்கப்பதக்கம் வென்றனர். கேட்டவை நாளேடுகளில் இன்று. நேரம் 8:46:17. எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் திரைகானம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து கொம்பு சீவி படத்திற்காக ஒலிக்கும் குரல்கள். யுவன் சங்கர் ராஜா, அந்தோணிதாசன்.

0: மாற்றுத்திறனாளி குழந்தைக்கு தரமான கல்வி தேடுகிறீர்களா? மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறந்த வாய்ப்பு.
1: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், மேலும் கடுமையான இயக்கத்திறன் பாதிப்பு கொண்ட மாணவர்களுக்கு 1 சிறப்பு பள்ளி, அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கான 1 அரசு நிறுவனம். இப்பள்ளிகளில் தகுதி வாய்ந்த சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தரமான கல்வி வழங்கப்படுகிறது. மேலும் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம், அனைத்து அரசு நலத்திட்டங்களும் கிடைக்கின்றன. திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், சேலம், மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இந்த பள்ளிகள் செயல்படுகின்றன. 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. உங்கள் குழந்தையின் திறமையை வளர்க்க இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். அரசு சிறப்பு பள்ளிகளில் சேருங்கள். உங்கள் குழந்தையின் எதிர்காலத்தை பாதுகாப்பாக உருவாக்குங்கள்.
0: மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை அணுகலாம்.
1: தொடர்பு கொள்ள வேண்டிய

0: தொலைபேசி எண்கள்
1: 9499933239 8667672292
0: மின்னஞ்சல் முகவரி
1: ஸ்பெஷல் ஸ்கூல் நிர்வாகம் @gmail.com
2: நேரம் 8:50 திரைக்கானத்தில் தொடர்ந்து டிராகன் படத்திற்காக ஒலிக்கும் குரல்கள். அனிருத் ரவிச்சந்தர், நதிஷா தாமஸ்.

ஒலித்த அந்த பாடலோடு நிறைவு பெற்றது திரைகானம். மீண்டும் திரைப்பட பாடல்களை 10:30 சுகமான ராகங்களில் கேட்கலாம்.

0: நேரம் காலை 9 மணி.
1: ஆகாஷ்வாணி இசை பெட்டகம். இன்றைய இசை பெட்டகத்தில் காரைக்குடி ஆர் மணி அவர்களின் ஸ்ருதிலயா வாத்திய சங்கமம் இடம்பெறுகிறது. பிரபல மிருதங்க கலைஞர் காரைக்குடி ஆர் மணி அவர்கள் 1945 செப்டம்பர் மாதம் 11 ராமநாத ஐயர் பட்டம்மாள் ஆகிய தம்பதியருக்கு மகனாக பிறந்தார். காரைக்குடி ரெங்கு ஐயங்கார், டி ஆர் ஹரிஹர சர்மா மற்றும் கே எம் வைத்தியநாதன் ஆகியோரிடம் மிருதங்க இசையை கற்று தமது 8வது வயதில் முதல் மேடை கச்சேரி நிகழ்த்திய குழந்தை மேதை என்ற பெருமை உடையவர். தமது 18வது வயதில் தேசிய விருதினை அப்போதைய குடியரசுத் தலைவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களிடம் பெற்றார். பல பிரபல கர்நாடக இசைக்கலைஞர்களுக்கு பக்கவாத்தியங்களில் தமது திறமையை வெளிப்படுத்தியவர். ஸ்ருதிலய கேந்திரா எனும் இசை பள்ளியினையும் சீசன் குருகுலம் என்ற இசை பயிற்றுவிப்பு மையத்தினையும் சென்னையில் தொடங்கி இசை கலைஞர்களை உருவாக்கி வந்துள்ளார் என்ற பெருமை கொண்டவர். மிருதங்கத்தில் காரைக்குடியார் மணி பாணி என்று சிறப்பித்தவர். 1999 சங்கீத் நாடக அகாடமி விருதினை பெற்றார். இத்துணை சிறப்புகள் பெற்ற காரைக்குடி ஆர் மணி அவர்களின் இசை நிகழ்ச்சியினை இன்றைய இசை பெட்டகத்தில் வழங்குகிறோம். காரைக்குடி ஆர் மணி அவர்களின் ஸ்ருதிலயா வாத்திய சங்கமம் இடம்பெறுகிறது. காரைக்குடி ஆர் மணி அவர்கள் மிருதங்கம், வி சுரேஷ் அவர்கள் கட்டம், வி வி பாலசாயி அவர்கள் புல்லாங்குழல், யு பி ராஜு அவர்கள் மாண்டலின், கே எல் ஸ்ரீராம் அவர்கள் பாட்டு, பி வி மதுசூதனன் அவர்கள் தப்லா, நிவாஸ் கே பிரசன்னா அவர்கள் கீபோர்ட்.
2: நிகழ்ச்சியின் முதலில் லயக்கவிதை சரஸ்வதி ராகத்தில் அமைந்தது. ஆதி தாளம் சு ரவி அவர்களின் இசையமைப்பில் உருவானது.

தாத்தா கலைமகள் கடைபிடி அருளுற குருவடி சரணடைவோம். தி குருவின் சரணமலர் தொழுது அமர நிலை காண்போம். தும் சொந்தம் பொங்கும் பண்கள் கொஞ்சம் நெஞ்செங்கும். நம் உன் பொன்பதம் எம் வந்தனம் தினம் தினம். தா ஒரு கணம் குருவடி நினைவதும். தி தடைகள் உடையும் வழிகள் புரியும். தும் இசையோடு கவிதைகள் லயமுறும். நம் எங்கும் இன்பம் தங்கும். பார் குரு ஒரு பூ அருளதில் தேன் பருகிட வா இசையோடு தாளம் சேரும் நாத பிரம்மம் நம்முன்னம் சகுண பிரம்மம் எனம் இன்னும். மதியனும் வதனம் கதிரனும் நயனம் கதி தரும் சரணம் அனுதினம் சரணம் ததித்துவனம் ததித்துவனம் ததித்துவனம் தார் ததித்துவனம் ததித்துவனம் ததித்துவனம் தார் ததித்துவனம் ததித்துவனம் ததித்துவனம் இசைத்துணை அழைக்கிறோம் இசைத்தமிழ் தார்.

போற்றோம் பெற்றோம் குருவின் அருளால் இச்செல்வம் திக்கெட்டும் எட்டெட்டும் கேட்கட்டும். ஏ இசை சேயனில் தாளமே தாய் அறி, வானெல்லாம் பரபு மொழி என நிறைவும் சத் குரு லயமதில் இசை மலர. முற்றும் லயமெங்கும் நிறையும் பரமென்றால் கொட்டும் மிருதங்கம் அதனின் வடிவன்றோ.

பயமே பிரம்மத்தின் சுவாசக்குழல் தியானக்கடல். பார்கோள் மீன் உலவ நீழ்வான் தான் விரியும் பூவாசம் உலவ பூங்காற்றே உதவும் சங்கீதம் நிறைய தாளம்தான் உதவும் தீ தேவேதம்

ஒரு வினருக்கண் கிடைத்தால் நயம் இது கிட்டும் மனத்தில். இசைக்கும் இடையில் இருக்கும் மௌன வெளிக்கும் அளவு காலம்தான். அலைகடலும் முழு நிலவும் நிலவுலகும் அசைவதெல்லாம் தாளம்தான். அகமுழுதும் நயமடைய வைப்பதும் இசையொடு கவிதை கொடுப்பதும் குருவின் கருணைதான். இதை முழுவதும் உணர் அதுதான் நிஜம். சதா சிவன் பணிமாமலவன் தடம் கொட்டிட ஆண்டவம் ஆடுவான். இதுவே சதமா, இதுவே லயமா என்றும் நம் ஆசான் பாதம் பற்றிக் கொள்வோம். தத்தும் திரைகள் எற்றும் கடலின் சப்தம் புரியவா, தொழும் சிந்தைக்குள் எழும் சந்தத்தில் லயம் சிந்தட்டுமா, நித்தம் இசைமலர சித்தம் லயமடைய முற்றும் சரண மனதா.

0: அடுத்து ஆஸ்திரேலியாவை சேர்ந்த சாண்டி வான்ஸ் இசையமைத்த தி சாக்ரட் கவுஸ் டே என்ற இசை.
1: தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்ட

இப்போது நாம் ரசிக்கவிருப்பது தி டான்ஸ் ஆஃப் தி ரெயின் கிளவுட்ஸ், சாருகேசி மற்றும் அமிர்தவர்ஷினி ராகங்களில் அமைந்தது. ஆதி மற்றும் கண்டச்சாப்பு தாளங்களில் காரைக்குடி மணி அவர்கள் இசையமைத்தது.

இசைப்பெட்டகம் நிகழ்ச்சியில் காரைக்குடி ஆர் மணி அவர்களின் ஸ்ருதிலயா வாத்திய சங்கமும் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். காரைக்குடி ஆர் மணி அவர்கள் மிருதங்கம், வி சுரேஷ் அவர்கள் கட்டம், வி வி பாலசாயி அவர்கள் புல்லாங்குழல், யு பி ராஜு அவர்கள் மாண்டலின், கே எல் ஸ்ரீராம் அவர்கள் பாட்டு, பி வி மதுசூதனன் அவர்கள் தப்லா, நிவாஸ் கே பிரசன்னா அவர்கள் கீபோர்ட். இப்போது அன்பே சிவம் மனித நேயம் என்ற தலைப்பில் கவிக்கண்ணன் ஏற்றிய பாடலுக்கு பாலசாய் இசையமைத்தது. ராகமாலிகை கண்ட ஏகதாளம்.

தன் பதம் சேர்ந்த தமிழ் மூதாட்டியை தயவுடன் கணபதி கையிலை சேர்த்ததும் பொன்னொளிர் நிறைமதி வானில் காட்டியே பட்டரை அபிராமி.

தொடர்ந்து வசந்த பிரவாகம், பகுதாரி மற்றும் ரஞ்சனி ராகங்களில் காரைக்குடி மணி அவர்கள் இசையமைப்பில் ஆதிதாளம்.

0: இசைப்பெட்டகம் நிகழ்ச்சியில் இதுவரை காரைக்குடி ஆர் மணி அவர்களின் ஸ்ருதிலயா வாத்திய சங்கமம் இடம்பெற்றது. நிகழ்ச்சியில் காரைக்குடி ஆர் மணி அவர்கள் மிருதங்கம், வி சுரேஷ் அவர்கள் கட்டம், பி வி பாலசாயி அவர்கள் புல்லாங்குழல், யு பி ராஜு அவர்கள் மாண்டலின், கே எல் ஸ்ரீராம் அவர்கள் பாட்டு, பி வி மதுசூதனன் அவர்கள் தபலா, நிவாஸ் கே பிரசன்னா அவர்கள் கீபோர்ட். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
1: அடுத்த அறிவிப்பு.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேயர்கள் இனி கேட்கலாம் சுகமான ராகங்கள். துவக்கமாக மண்வாசனை படத்திற்காக ஒலிக்கும் குரல்கள். எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி.

நேரம் 10:45. எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் சுகமான ராகங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து சலங்கை ஒலி படத்திற்காக ஒலிக்கும் குரல்கள். எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ்பி சைலஜா.

0: உங்கள் மாற்றுத்திறனாளி குழந்தைக்கு தரமான கல்வி தேடுகிறீர்களா? மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறந்த வாய்ப்பு.
1: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், மேலும் கடுமையான இயக்கத்திறன் பாதிப்பு கொண்ட மாணவர்களுக்கு 1 சிறப்பு பள்ளி, அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கான 1 அரசு நிறுவனம். இப்பள்ளிகளில் தகுதி வாய்ந்த சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தரமான கல்வி வழங்கப்படுகிறது. மேலும் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம், அனைத்து அரசு நலத்திட்டங்களும் கிடைக்கின்றன. திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், சேலம், மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இந்த பள்ளிகள் செயல்படுகின்றன. 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. உங்கள் குழந்தையின் திறமையை வளர்க்க இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். அரசு சிறப்பு பள்ளிகளில் சேருங்கள். உங்கள் குழந்தையின் எதிர்காலத்தை பாதுகாப்பாக உருவாக்குங்கள்.
0: மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை அணுகலாம்.
1: தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள்
0: 9499933239, 8667672229.
1: மின்னஞ்சல் முகவரி
0: specialschoolnirvagam@gmail.com.
2: நேரம் 10:51.

எஃப்எம் கோல்டு வழங்கி கொண்டிருக்கும் சுகுமான ராகங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து வெள்ளை ரோஜா படத்திற்காக ஒலிக்கும் குரல்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: திரைகானம் நந்தா படத்திற்காக ஒலிக்கும் குரல்கள். எஸ்பி பாலசுப்ரமணியம் சூபா.

0: உங்கள் மாற்றுத்திறனாளி குழந்தைக்கு தரமான கல்வி தேடுகிறீர்களா? மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறந்த வாய்ப்பு.
1: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், மேலும் கடுமையான இயக்கத்திறன் பாதிப்பு கொண்ட மாணவர்களுக்கு 1 சிறப்பு பள்ளி, அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கான 1 அரசு நிறுவனம். இப்பள்ளிகளில் தகுதி வாய்ந்த சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தரமான கல்வி வழங்கப்படுகிறது. மேலும் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம், அனைத்து அரசு நலத்திட்டங்களும் கிடைக்கின்றன. திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், சேலம், மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இந்த பள்ளிகள் செயல்படுகின்றன. 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. உங்கள் குழந்தையின் திறமையை வளர்க்க இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். அரசு சிறப்பு பள்ளிகளில் சேருங்கள். உங்கள் குழந்தையின் எதிர்காலத்தை பாதுகாப்பாக உருவாக்குங்கள்.
0: மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை அணுகலாம்.
1: தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள்
0: 9499933239, 8667672292.
1: மின்னஞ்சல் முகவரி
0: specialschoolnirvagam@gmail.com.
2: நேரம் 11:18, 19 நொடி. திரைக்கோணத்தில் தொடர்ந்து தீனா படத்திற்காக ஒலிக்கும் குரல் ஹரிஹரன்.

0: அம்மா, நாளைக்கு எங்கள் ஸ்கூலில் மரக்கன்று நடும் விழாமா. எங்கள் டீச்சர் எல்லாரையும் ஒவ்வொரு மரக்கன்று எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காங்கம்மா.
1: சூப்பர்டா கீர்த்தி, நம்ம தோட்டத்தில் தான் மரக்கன்றுகள் இருக்கே, நீயும் எடுத்துகிட்டு போ.
0: கண்டிப்பாம்மா, நான் ஒன்றும் இல்லை, நிறைய மரக்கன்றுகளை எடுத்துகிட்டு போய் நடப்போகிறேம்மா. மரம் வளர்த்தா காற்று நல்லா வரும், நிழல் கிடைக்கும், அது மட்டும் இல்லாமல் மழை நல்லா பெய்யும்னு டீச்சர் சொன்னாங்கம்மா.
1: ஆமாம் கீர்த்தி, உண்மைதான். நம்ம வாழ்க்கையில ஒவ்வொருத்தரும் கட்டாயம் இரண்டு செடிகளையாவது நட்டு மரமாக்கணும். அது நம்ம நாட்டுக்கும், நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்கும், நம்ம சுற்றுச்சூழலுக்கும் நல்லது. பிறந்த நாள், கல்யாணம், இது மாதிரி நிகழ்ச்சிகள்ல செடியையே பரிசா கொடுக்கலாம்.
0: அம்மா, அப்போ அடுத்த வாரம் என்னுடைய பிறந்த நாளுக்கு வர எல்லாருக்கும் மரக்கன்றையே பரிசா கொடுக்கலாமா?
1: இதுவும் நல்ல ஐடியா தான், அப்படியே கொடுத்துடலாம்.
2: நேரம் 11:24. எஃப்எம் கோல்டு வழங்கி கொண்டிருக்கும் திரைகானம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிறைவாக தில் படத்திற்காக ஒலிக்கும் குரல்கள், உன்னிகிருஷ்ணன், சுஜாதா.

0: பகைவரின் கும்பிடுகின்ற கரங்களுக்குள்ளும் கொலைக்கருவி ஒளிந்திருக்கும். அவர்கள் விடுகின்ற கண்ணீரிலும் வஞ்சம் மறைந்திருக்கும். குறள் எண் 828 அதிகாரம் கூடா நட்பு.
1: தொழுதகை உள்ளும் படையொடுங்கும் முன்னார் அழுத கண்ணீரும் அனைத்து.
0: பகைவரின் கும்பிடுகின்ற கரங்களுக்குள்ளும் கொலைக்கருவி ஒளிந்திருக்கும். அவர்கள் விடுகின்ற கண்ணீரிலும் வஞ்சம் மறைந்திருக்கும். குறள் எண் 828 அதிகாரம் கூடா நட்பு.
2: குறள் அமுதம் பருகினோம். தொடர்வது நிகழ்ச்சி நிரல். நேயர்கள் இணைந்திருக்கும் 100.1 MHz FM கோல்டு அலைவரிசையில் இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இந்த அறிவிப்பினை தொடர்ந்து திரைகானம் ஒலிபரப்பாகும். 12:50 மெல்லிசை, பிற்பகல் 1:10 சாலை லக்ஷணா அவர்களின் வீணை இசை கேட்கலாம். பாபநாசம் ஆர் குமார் அவர்கள் மிருதங்கம். 2:30

முப்பது முதல் 4 மணி வரை திரைகாணம், 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கர் சமாச்சார், 4:30 பரிக்ரமா செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல், மாலை 5 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் டாக்டர் உஷா லக்ஷ்மி கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் பாட்டு கேட்கலாம். மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், பாபநாசம் ஆர் குமார் அவர்கள் மிருதங்கம். 6:05 நிகழ்ச்சி நிரல் தொடர்ந்து திரையிசை, 6:30 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 கனிந்த வாழ்வு, முதுமை இனிதாக, முதியோர் நல ஆர்வலர் மற்றும் எழுத்தாளர் இன்னிலா சந்திரபோஸ் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள். தொடர்ந்து திரையிசை. 7:50 செய்தி கதம்பம், 8:10, 8:30 திரைகாணம், 8:15 ஸ்வர் தரோகர் டெல்லி அஞ்சல், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 அகில பாரத உரை சித்திரம் ஆங்கிலத்தில் டெல்லி அஞ்சல், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேல் நியூஸ், 10:30 மேற்கத்திய இசை, 11:10 திரைகாணம். இதுவரை இந்த அலைவரிசையில் இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்டீர்கள். தொடர்வது திரைகாணம்.

0: பார் மகளே பார் படத்திற்காக ஒலித்த குரல்கள் டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா. ஒலித்த குரல்கள் மீண்டும் படம் ஆனந்த ஜோதி.
1: பொய்யிலே பிறந்த பொய்யிலே வளர்ந்த புலவர்.

நேரம் 12:17, 34:00. திரைக்கோணத்தில் தொடர்ந்து இருவர் உள்ளம் படத்திற்காக ஒலிக்கும் குரல்கள். டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா.

ஒலித்த அந்த பாடலோடு நிறைவு பெற்றது திரைகானம். தொடர்வது தெலுங்கில் செய்தி அறிக்கை, அதனைத் தொடர்ந்து தமிழில் செய்தி அறிக்கை ஒலிபரப்பாகும்.

0: புதிய அமைச்சரவையில் திரு என் ஆனந்த், திரு ஆதவ் அர்ஜுனா, டாக்டர் கே ஜி அருண்ராஜ், திரு கே ஏ செங்கோட்டையன், திரு பி வெங்கடரமணன், திரு ஆர் நிர்மல்குமார், திரு ராஜ்மோகன், டாக்டர் டி கே பிரபு, செல்வி எஸ் கீர்த்தனா ஆகியோர் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். பதவியேற்றுக் கொண்ட பின் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் 3 முக்கிய கோப்புகளில் கையெழுத்திட்டார். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 2 மாதங்களுக்கு 200 யூனிட் வரை கட்டணம் இல்லா மின்சாரம் வழங்குவதற்கான கோப்பிலும், சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை மற்றும் போதைப்பொருள் தடுப்பு சிறப்பு படை அமைப்பதற்கான கோப்புகளிலும் முதலமைச்சர் கையெழுத்திட்டார். பின்னர் உரையாற்றிய திரு ஜோசப் விஜய், மக்களுக்கான அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க தமது தலைமையிலான அரசு முன்னுரிமை அளிக்கும் என்று தெரிவித்தார்.
1: இது உங்களுடைய ஆட்சி. பெண்கள் பாதுகாப்பு ரொம்ப ஸ்ட்ரிக்டா வச்சிருப்பேன். போதைப் பொருள் கலாச்சாரம், அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும், என்னென்ன முயற்சிகள் எடுக்கணும்

0: பண்றதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும், என்னென்ன முயற்சிகள் எடுக்கணும், இன்னில இருந்து அதை தான் எடுப்பேன். நம்ம பசங்களை அதுல இருந்து காப்பாத்த வேண்டியது நம்ம அரசனுடைய பொறுப்பு. அதே மாதிரி சட்டம் ஒழுங்கு எல்லாருக்குமான பாதுகாப்பை நான் உறுதிப்படுத்துவேன். அது மாதிரி இந்த அடிப்படை விஷயங்கள், கல்வி, ரேஷன், மருத்துவம், குடிநீர், சாலை வசதி, பஸ் வசதி, இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் என்னுடைய முழு முதல் கவனம் செலுத்தணும்னு எனக்கு தோணுது. பெண்கள், இளைஞர்கள், விவசாயிகள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், உழைக்கிற மக்கள், மீனவர்கள் எல்லாருமே நம்ம அரசுல நல்லா இருப்போம்.
1: தமது கட்சி ஆட்சி அமைக்க உதவிய காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிகளின் தலைவர்களுக்கு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் நன்றி தெரிவித்துக் கொண்டார். புதிய அரசு பதவியேற்பு விழாவில் காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல்காந்தி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் திரு பேபி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய செயலாளர் திரு டி ராஜா, விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிகளின் தலைவர்களும் முக்கிய பிரமுகர்களும் கலந்து கொண்டனர். இந்நிலையில் தமிழக சட்டப்பேரவைக் கூட்டம் நாளை நடைபெறுகிறது. காலை 9:30 மணிக்கு தொடங்கும் பேரவைக் கூட்டத்தில் தற்காலிக சட்டப்பேரவைத் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள திரு கருப்பையா சட்டப்பேரவைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள உறுப்பினர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பார். சட்டப்பேரவை உறுப்பினர்களின் பதவியேற்புக்கு பின் தாவேகா தலைமையிலான புதிய அரசிற்கான நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெறவுள்ளது. வரும் 13-ஆம் தேதிக்குள் சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்று ஆளுநர் உத்தரவிட்டுள்ளார். தமிழக முதலமைச்சராக பதவியேற்றுள்ள திரு ஜோசப் விஜய்க்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தமிழக அரசு மேற்கொள்ளும் மக்களுக்கான திட்டங்களை நிறைவேற்ற மத்திய அரசு உதவிடும் என்று குறிப்பிட்டுள்ளார். மேற்குவங்கம், அஸ்ஸாம் மற்றும் புதுச்சேரியில் பிஜேபிக்கு கிடைத்துள்ள வெற்றி மத்திய அரசின் திட்டங்களின் மீதான மக்களின் நம்பிக்கையை வெளிப்படுத்தும் வகையில் அமைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பெங்களூருவில் இன்று பிஜேபி தொண்டர்களிடையே உரையாற்றிய அவர், புதிதாக மாநிலங்களில் பொறுப்பேற்றுள்ள பிஜேபி தலைமையிலான அரசுகள் சிறப்பான அரசு நிர்வாகத்தையும் பிரச்சினைகளுக்கு விரைந்து தீர்வு காணவும் பொருளாதார வளர்ச்சியிலும் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு மேற்குவங்கத்தில் பிஜேபி 10 இடங்களை மட்டுமே பெற்றதாகவும் தற்போது கட்சியின் மீது நம்பிக்கை அதிகரித்ததால் மாபெரும் வெற்றியை பெற முடிந்ததாகவும் அவர் தெரிவித்தார். அசாம் மாநிலத்தில் 3வது முறையாக பிஜேபிக்கு மக்கள் வாய்ப்பு அளித்துள்ளதாகவும் அவர் கூறினார். கேரள மாநில சட்டப்பேரவை தேர்தல்களிலும் கடந்த தேர்தலை விட 3 இடங்கள் கூடுதலாக பெற்றுள்ளது மக்களின் நம்பிக்கையை வெளிப்படுத்துவதாக பிரதமர் தெரிவித்தார். காங்கிரஸ் கட்சி மகளிர் இடஒதுக்கீட்டு மசோதாவிற்கு எதிராக வாக்களித்து அவர்களுக்கு துரோகம் இழைத்து விட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். அமெரிக்க ஈரான் போர் சூழல் காரணமாக உலக அரசியலில் ஏற்பட்டுள்ள சவால்களை எதிர்கொள்வதற்கு நாட்டு மக்கள் மத்திய அரசுக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டார். இதனைத் தொடர்ந்து வாழும் கலை பயிற்சி மையத்தின் 45வது ஆண்டு கொண்டாட்டங்களில் கலந்து கொண்டு சர்வதேச பயிற்சி மையத்தையும் பிரதமர் தொடங்கி வைத்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. தமிழ் மொழியுடன் இதர மாநில மொழிகளையும் மாணவர்கள் கற்றுக்கொள்வதற்கு கோடைக்கால பயிற்சி முகாம்கள் நாடு முழுவதும் நடத்த மத்திய கல்வி அமைச்சகம் முடிவு செய்துள்ளது. இது தொடர்பாக அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஒவ்வொரு மாநிலத்திலும் நடைபெறும் இந்த முகாம்களில் வேற்று மாநில மொழிகளை மாணவர்கள் கற்றுக்கொள்ளவும் சொற்களை அமைக்கவும் பேசுவதற்கும் எழுதுவதற்கும் பயிற்சி அளிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தில் இந்திய சைகை மொழியையும் இணைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய கல்விக் கொள்கையின் ஒரு பகுதியாக இந்த திட்டத்தை மத்திய கல்வி அமைச்சகம் செயல்படுத்தி வருகிறது. கடந்த ஆண்டு இறுதியில் மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் இதனை தொடங்கி வைத்தார். வெப்ப அலை மற்றும் வெள்ளப்பெருக்கு போன்ற இயற்கை பேரிடர்களை எதிர்கொள்வதற்கான தயார் நிலை குறித்த ஆய்வுக் கூட்டம் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. இந்த ஆய்வுக் கூட்டத்தில் இயற்கை பேரிடர் குறித்த முன்கூட்டிய அறிவிப்பை வெளியிடுவதற்கான அமைப்புகள், மீட்பு பணிகள், பல்வேறு முகமைகளுக்கிடையே ஒருங்கிணைந்த செயல்பாடுகள், உயிர் சேதம் மற்றும் பொருட்சேதத்தை குறைப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்து ஆய்வு செய்யப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நதிநீர் மேலாண்மை, முக்கிய உட்கட்டமைப்பு திட்டங்கள் மற்றும் வானிலை முன்னறிவிப்பு குறித்த அறிவியல் பூர்வ மேம்பாட்டு நடவடிக்கைகள் உள்ளிட்ட பல்வேறு பாதுகாப்பு அம்சங்கள் குறித்தும் இதில் விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஜம்மு காஷ்மீரில் போதைப் பொருள் தடுப்பிற்கான 100 நாள் விழிப்புணர்வு இயக்கத்தில் 1 கோடிக்கும் மேற்பட்டோர் இணைந்துள்ளதாக யூனியன் பிரதேச அரசு தெரிவித்துள்ளது. போதைப் பொருள் தடுப்புச் சட்டத்தின் கீழ் 646 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதுவரை 123 போதைப் பொருள் தடுப்பு விழிப்புணர்வு முகாம்கள் நடத்தப்பட்டுள்ளது. அரசு துறைகள், சமுதாய அமைப்புகள், கல்வி நிறுவனங்கள் ஆகியவை இணைந்து இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நடத்தி வருகின்றனர். நாகாலாந்தில் மத ரீதியான மற்றும் தன்னார்வ நிறுவனங்கள் தொடர்பான விளம்பரங்களை பொதுவெளியில் வைப்பதற்கு அம்மாநில அரசு தடை விதித்துள்ளது. இது தொடர்பாக அம்மாநில அரசு பிறப்பித்துள்ள உத்தரவில் தனியார் மற்றும் பொது போக்குவரத்து வாகனங்களில் இதுபோன்ற விளம்பரங்கள் இடம்பெறக்கூடாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மோட்டார் வாகன சட்டப்படி

0: உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த உத்தரவின் அடிப்படையில் விளம்பரங்களை அகற்றாத தனிநபர் மற்றும் நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் நாகாலாந்து அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஜனநாயகத்தை வலுப்படுத்த ஒவ்வொரு வாக்காளரும் தனது வாக்குரிமையை தவறாமல் பயன்படுத்த வேண்டும் என்று தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஜானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். திருப்பதியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேற்குவங்கம், கேரளா, அஸ்ஸாம், தமிழகம் மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவைத் தேர்தல்கள் சிறப்பாக நடந்து முடிந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். 2 நாள் பயணமாக திருப்பதி சென்றுள்ள திரு ஜானேஷ்குமார் இன்று காலை திருமலை திருப்பதி ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கோவிலில் வழிபாடு செய்தார். ரஷ்யா உக்ரைன் இடையேயான மோதல் விரைவில் முடிவுக்கு வரும் என்று ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புதின் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், உக்ரைனுடனான நிரந்தர அமைதி ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்ட பின்னரே அந்நாட்டு அதிபர் திரு ஜெலன்ஸ்கியுடன் பேச்சுவார்த்தை நடத்த முடியும் என்று தெரிவித்துள்ளார். இதனிடையே ரஷ்யாவின் செஞ்சதுக்கத்தில் நடைபெற்ற வெற்றி தின அணிவகுப்பை ஒட்டி 3 நாட்களுக்கு போர் நிறுத்தம் செய்வதென இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளன. குஜராத் மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்களில் 2 நாட்களுக்கு அனல் காற்று வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இரவு நேரங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு வெப்பமான சூழல் நிலவக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடகிழக்கு மாநிலங்களில் அடுத்த 7 நாட்களுக்கு வெப்பநிலை படிப்படியாக உயரக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு, கேரளம், புதுச்சேரி, காரைக்கால், மாஹே உள்ளிட்ட பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது. வடகிழக்கு மாநிலங்கள், அந்தமான் நிக்கோபார் தீவுகள், ஆந்திரா மற்றும் மேற்கு வங்கத்தில் இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. சென்னையில் இப்போட்டி பிற்பகல் 3:30 தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் இன்று மாலை 5 மணிக்கு நடைபெறவுள்ள ஆட்டத்தில் கேரள அணி மொஹமதன் அணியையும், 7:30 நடைபெறவுள்ள மற்றொரு ஆட்டத்தில் சென்னை அணி ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணியையும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக முதலமைச்சராக திரு ஜோசப் விஜய் இன்று பதவியேற்றார். அவருடன் 9 அமைச்சர்களும் பதவியேற்றுக் கொண்டனர். மேற்கு வங்கம், அசாம் மற்றும் புதுச்சேரியில் பிஜேபிக்கு கிடைத்துள்ள வெற்றி மத்திய அரசின் திட்டங்கள் மீது மக்கள் கொண்டுள்ள நம்பிக்கையை வெளிப்படுத்துவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தாய்மொழியுடன் பிற மாநில மொழிகளை மாணவர்கள் கற்றுக்கொள்வதற்கு கோடைகால சிறப்பு பயிற்சி முகாம்கள் நாடு முழுவதும் நடத்தப்படும் என்று மத்திய கல்வி அமைச்சகம் அறிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் போதைப்பொருள் தடுப்பிற்கான 100 நாள் விழிப்புணர்வு இயக்கத்தில் 1 கோடிக்கும் மேற்பட்டோர் இணைந்துள்ளனர். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் 12:50. ஆகாஷ்வாணி சென்னை.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேயர்களினி கேட்கலாம் மெல்லிசை. துவக்கமாக ஏ.பி. கோமலா பாடியுள்ள பாடல்.

இசை மலரில் இன்று சாலை லக்ஷணா அவர்களின் வீணை இசை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். பாபநாசம் ஆர். குமார் அவர்கள் மிருதங்கம். தொடர்ந்து மாற வைரி ரமணி என துவங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, நாசிக பூஷணி ராகம், ஆதிதாளம் திஸ்ரநடை.

அடுத்து, என்ன தவம் செய்தனை என துவங்கும் பாபநாசம் சிவன் பாடல் காப்பிராகம் ஆதிதாளம்.

நிறைவாக கண்டநாள் முதலாய் என் எஸ் சிதம்பரம் இயற்றியுள்ளது மதுவந்திராகம் ஆதிதாளம்.

இசை மலரில் இதுவரை சாலை லக்ஷணா அவர்களின் வீணை இசை கேட்டீர்கள். பாபநாசம் ஆர். குமார் அவர்கள் மிருதங்கம்.

நேயர்களே, உங்கள் நினைவிற்கு இன்று மாலை 5 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் டாக்டர் உஷாலட்சுமி கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் பாட்டு கேட்கலாம். மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், பாபநாசம் ஆர். குமார் அவர்கள் மிருதங்கம்.

நேயர்கள் 4 மணி வரை ரசிக்கலாம் திரை கானம். திரைகானத்தில் முதல் பாடலாக உன்னாலே உன்னாலே திரைப்படத்திலிருந்து கார்த்திக், கிரிஷ், ஹரிணி ஆகியோர் குரல்களில்

ஒலித்த குரல் நவீன் போக்கிரி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டீர்கள். அடுத்து ஒலிக்க இருக்கும் குரல்கள் ஜெயதேவ், சங்கீதா, நான் அவன் இல்லை திரைப்படத்திற்காக.

0: மாற்றுத்திறனாளி குழந்தைக்கு தரமான கல்வி தேடுகிறீர்களா? மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறந்த வாய்ப்பு.
1: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், மேலும் கடுமையான இயக்கத்திறன் பாதிப்பு கொண்ட மாணவர்களுக்கு 1 சிறப்பு பள்ளி, அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கான 1 அரசு நிறுவனம். இப்பள்ளிகளில் தகுதி வாய்ந்த சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தரமான கல்வி வழங்கப்படுகிறது. மேலும் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம், அனைத்து அரசு நலத்திட்டங்களும் கிடைக்கின்றன. திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், சேலம், மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இந்த பள்ளிகள் செயல்படுகின்றன. 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. உங்கள் குழந்தையின் திறமையை வளர்க்க இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். அரசு சிறப்பு பள்ளிகளில் சேருங்கள். உங்கள் குழந்தையின் எதிர்காலத்தை பாதுகாப்பாக உருவாக்குங்கள்.
0: மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை அணுகலாம்.
1: தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள்
0: 9499933239, 8667672922.
1: மின்னஞ்சல் முகவரி
0: special school nirvagam@gmail.com.

சென்னை 28 திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டீர்கள். பாடலை பாடியவர்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், வெங்கட் பிரபு. அடுத்து ஏ ஆர் ரகுமான் குரலில் அழகிய தமிழ் மகன் திரைப்படம்.

0: இனி வாரணம் 1000 திரைப்படத்திலிருந்து நரேஷ் ஐயர் பிரசாந்தினி பாடிய பாடல்.
1: ஹாய் மாலினி, ஐ அம் கிருஷ்ணன். நான் இதை சொல்லியாகணும், நீ அவ்வளவு அழகு. இங்க எவனும் இவ்வளவு அழகா ஒரு இவ்வளவு அழகா பார்த்துருக்க மாட்டாங்க.

0: அம்மா, நாளைக்கு எங்க ஸ்கூல்ல மரக்கன்று நடும் விழாமா? எங்க டீச்சர் எல்லாரையும் ஒவ்வொரு மரக்கன்று எடுத்துட்டு வர சொல்லிருக்காங்கம்மா.
1: சூப்பர் தா கீர்த்தி, நம்ம தோட்டத்துல தான் மரக்கன்றுகள் இருக்கே, நீயும் எடுத்துட்டு போ.
0: கண்டிப்பாமா, நான் ஒண்ணு இல்ல நிறைய மரக்கன்றுகளை எடுத்துட்டு போய் நட போறேம்மா. மரம் வளர்த்தா காற்று நல்லா வரும், நிழல் கிடைக்கும், அது மட்டும் இல்லாம மழை நல்லா பெய்யும்னு டீச்சர் சொன்னாங்கம்மா.
1: ஆமா கீர்த்தி, உண்மைதான். நம்ம வாழ்க்கையில ஒவ்வொருத்தரும் கட்டாயம் இரண்டு செடிகளையாவது நட்டு மரமாக்கணும். அது நம்ம நாட்டுக்கும், நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்கும், நம்ம சுற்றுச்சூழலுக்கும் நல்லது. பிறந்த நாள், கல்யாணம், இது மாதிரி நிகழ்ச்சிகள்ல செடியையே பரிசா கொடுக்கலாம்.
0: அம்மா, அப்போ அடுத்த வாரம் என்னுடைய பிறந்த நாளுக்கு வர எல்லாருக்கும் மரக்கன்றையே பரிசா கொடுக்கலாமா?
1: இதுவும் நல்ல ஐடியாதான், அப்படியே கொடுத்துடலாம்.

டிப்பு, கோபிகா, பூர்ணிமா குரல்களில் சந்தோஷ் சுப்பிரமணி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டீர்கள். அடுத்து தாம் தூம் திரைப்படத்திலிருந்து பாம்பே ஜெயஸ்ரீ கிருஷ் குரலில்.

0: வேண்டிடுமே.
1: இன்னைக்கு செம்ம வேலை, ஷோல்டர் நெக்கு கையினு பார்ட்டு பார்ட்டா வலிக்குது.
2: இவ்வளவு ஒர்க் பண்ணியே 2020 பிரேக் எடுத்தியா?
1: அது என்ன 2020 பிரேக்?
2: 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 செகண்ட் வந்து நம்ம பிரேக் எடுக்கணும். அந்த டைம்ல எழுந்திரிச்சு நிக்கிறது இல்ல லைட்டா கழுத்து கைய அசைக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. இதுதான் எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்றாங்க. சோ எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஒர்க் பண்ணுங்க, ஆனா 2020 பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: நேரம் 4:10. ஆகாஷ்வாணி நேர்களை கேட்கலாம் தேநீர் நேரம். அதற்கு முன்
2: நமஸ்கார், மை ஹூ கைலாஷ் கேர் ஓர் ஆகாஷ்வாணி கே சபி ஸ்ரோதாவோ கோ மேரா பாரம்பார் பிரணாம் ஓர் பாரத் கி சேனா கோ சமர்ப்பித் யே மேரா கீத் பாரதிய சேனா ஜோ தீனோ சேனாவோ கோ சமர்ப்பித் ஹை ஹர் தேஷ்வாசி கோ சமர்ப்பித் ஹை ததா பாரத் கே ஹர் சைனிக் கோ சமர்ப்பித் ஹை पैरामिलिट्री के अर्ध सैनिक बलों के हर सैनिक को समर्पित है। रक्षा मंत्रालय से लेकर देश के एक एक नागरिक को ये गीत समर्पित है। हमारे देश की भावनाओं के अनुरूप हमारी भारत की सेनाओं के गौरव का गान और स्तुति ही यह गीत है। रग रग में जोश भर देने वाला यह गीत हमारे हर भारतीय को समर्पित करता हूँ। मैं हूँ आपका कैलाश खेर।
3: அதம்ய சக்தி ஏவம் ஷௌர்ய கி பஹச்சான் ஹை பாரதீய சேனா, ஜல் தல் ககன் கி ரக்ஷா கா வரதான் ஹை பாரதீய சேனா, ஹர சங்கட் கா சமாதான் ஹை பாரதீய சேனா, பாரத் கா கௌரவ் ஹை ஸ்வாபிமான் ஹை பாரதீய சேனா.

और इसके साथ ही इजाजत दीजिए जागृति और अभिषेक को, कार्यक्रम यहीं पर समाप्त करने की। नमस्कार, नमस्कार। आकाशवाणी நேரம் 5 மணி. சென்னை வானொலி 100.1 MHz FM கோல்ட் வழங்கும் அரங்கிசை நிகழ்ச்சியில் டாக்டர் உஷா லக்ஷ்மி கிருஷ்ணன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், பாபநாசம் ஆர் குமார் அவர்கள் மிருதங்கம். முதலில் சாகேத நிகேதன தியாகராஜர் கீர்த்தனை, கன்னட ராகம் ரூபகத்தாளம்.

அரங்கேசி நிகழ்ச்சியில் டாக்டர் உஷா லக்ஷ்மி கிருஷ்ணன் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், பாபநாசம் ஆர் குமார் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து என்னாலு உரகே, தியாகராஜர் கீர்த்தனை, சுபபந்து வராளி ராகம், மிஸ்ரச்சாப்புத்தாளம்.

0: நிறைவாக விழிக்கு துணை விருத்தம் தொடர்ந்து திருப்பரக்குன்ற வேளா பாபநாசம் சிவன் பாடல் ராகம் இந்தோலம் ஆதி தாளம்.
1: விழிக்கு துணை திருமென் மலர் பாதங்கள்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை டாக்டர் உஷா லக்ஷ்மி கிருஷ்ணன் அவர்களின் பாட்டு கேட்டும், மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், பாபநாசம் ஆர். குமார் அவர்கள் மிருதங்கம்.

0: தொடர்வது ஹிந்தியில் செய்தி அறிக்கை டெல்லி அஞ்சல்.
1: நமஸ்கார், ஆகாஷ்வாணி சமாச்சார் கே சாத்.

0: freedom.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.

இனி நேயர்கள் கேட்க இருப்பது இன்றும் நாளையும் இடம்பெறும் நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்பு. இன்று மாலை 6:30 மார்க்கெட் மந்த்ரா, இரவு 7:10 கனிந்த வாழ்வு முதுமை இனிதாக, முதியோர் நல ஆர்வலர் மற்றும் எழுத்தாளர் இன்னிலா சந்திரபோஸ் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள், தொடர்ந்து திரை இசை, 7:50 செய்தி கதம்பம், 8:10-8:30 திரை கானம், 8:15 ஸ்வர் தரோகர் டெல்லி அஞ்சல், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 அகில பாரத உரை சித்திரம் ஆங்கிலத்தில் டெல்லி அஞ்சல், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:10 திரை கானம். எஃப்எம் கோல் 100.1 மெகாஹெர்ட்ஸ் நள்ளிரவுக்கு பின் 12:10 இரவின் மடியில், 1:10 நினைவில் நின்றவை, 2:10 நெஞ்சம் மறப்பதில்லை, 3:10 இனியராகும் அஸ்வினி பிடே அவர்களின் பாட்டு, டாக்டர் ஸ்ரீராம் பரசுராம் அவர்களின் வயலின் இசை, 4:10 பொங்குமங்கலம் டொமேடா சிட்டபாய் அவர்களின் நாகேஸ்வர இசை, கோரப்பட்டி பசவையா அவர்கள் தவில், 5:10 புலரும் பொழுது, 6:10 தேனிசை, 7:25 திரை இசை, 7:30 ஹாத் சவேரி, 8:30 திரை கானம், 9:00 அரங்கிசை, பி வி ராமன் பி வி லக்ஷ்மணன் ஆகியோரின் பாட்டு, டி கே பத்மநாபன் அவர்கள் வயலின், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரை கானம், 11:30 மல்லிப்பூதண்டா தெலுங்கு நிகழ்ச்சி, 12:00 திரை கானம், 12:50 மெல்லிசை, 1:10 இசைமலர் அபிஷேக் ரவிசங்கர் அவர்களின் பாட்டு, என் ஹரிதா அவர்கள் வயலின், ஆடுதுறை குருபிரசாத் அவர்கள் மிருதங்கம். இரண்டு 2:30 திரை கானம், 3:00 மதுர மதுரம் இ சமயம், 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கா சமாச்சார், 4:30 பரிக்ரமா, 5:00 அரங்கிசை, துர்கா லக்ஷ்மி அனந்த கிருஷ்ணன் அவர்களின் பாட்டு, டாக்டர் எம் நர்மதா அவர்கள் வயலின், திருச்சி ஜி அரவிந்த் அவர்கள் மிருதங்கம், 6:05 நிகழ்ச்சி நிரல் தொடர்ந்து திரை இசை, 6:30 மார்க்கெட் மந்த்ரா, இரவு 7:10 இளைய பாரதம் மனம் மலரும் தருணம் கவிதை, பங்கேற்பவர்கள் பி விஸ்வகேஷ், வி சுந்தரபாண்டி, என் காவ்யா ஆகியோர், நேற்றைய தடைகள் இன்றைய தலைமைகள், உரை வழங்குபவர் ஜே ஆர்த்தி, 7:50 செய்தி கதம்பம், 8:10 திரை கானம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 பப்ளிக் ஸ்பீக், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:10 திரை கானம். இதுவரை நேயர்கள் கேட்டது 100.1 எஃப்எம் கோல்டின் இன்றும் நாளையும் இடம்பெறும் நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்பினை கேட்டீர்கள். இனி திரை இசை கேட்கலாம்.

0: நண்பன் திரைப்படத்திலிருந்து கிரிஷ் மற்றும் சுஜித் சுரேசன் பாடிய பாடல் கேட்டீர்கள்.
1: உங்கள் மாற்றுத்திறனாளி குழந்தைக்கு தரமான கல்வி தேடுகிறீர்களா? மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறந்த வாய்ப்பு.
2: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், மேலும் கடுமையான இயக்கத்திறன் பாதிப்பு கொண்ட மாணவர்களுக்கு 1 சிறப்பு பள்ளி, அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கான 1 அரசு நிறுவனம். இப்பள்ளிகளில் தகுதி வாய்ந்த சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தரமான கல்வி வழங்கப்படுகிறது. மேலும் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம், அனைத்து அரசு நலத்திட்டங்களும் கிடைக்கின்றன. திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், சேலம், மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இந்த பள்ளிகள் செயல்படுகின்றன. 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. உங்கள் குழந்தையின் திறமையை வளர்க்க இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். அரசு சிறப்பு பள்ளிகளில் சேருங்கள். உங்கள் குழந்தையின் எதிர்காலத்தை பாதுகாப்பாக உருவாக்குங்கள்.
1: மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை அணுகலாம்.
2: தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள்
1: 9499933239, 8667672292.
2: மின்னஞ்சல் முகவரி
1: ஸ்பெஷல் ஸ்கூல் நிர்வாகம் @gmail.com.
0: திரையிசையில் நிறைவாக விஜய் அனிருத் ரவிச்சந்திரன் குரல்களில் மாஸ்டர் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

0: தொடர்வது சமஸ்கிருதத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.
1: இயம் ஆகாஷ்வாணி.

முதுமை. முதுமை என்றதும் சட்டென நம் மனம் பயம் கொள்வது இயற்கையே. 60 வயதா, அதுக்குள்ளேயா, நமக்கா என வியந்துதான் போவோம். ஓட்டம் ஓட்டமான வாழ்க்கை முடிந்து அப்பாடா என ஓய்ந்து அமர வைத்துவிடும் இந்த 60 மலைப்பை தந்து சட்டென ஒரு வெறுமையை ஊட்டிவிடுகிறதே. பணியிலிருந்து ஓய்வு பெற்றிருப்போம். பிள்ளைகள் படித்து முடித்து திருமணமாகி அவரவர் கடமைகளுக்குள் மும்முரமாகி இருப்பார்கள். பணியின் காரணமாக சில பிள்ளைகள் வெளியூருக்கும் வெளிநாடுகளுக்கும் கூட சென்றிருப்பார்கள். பற்பல ரகமான உணவுகளை அவசர அவசரமாக தயாரித்த அடுக்களை கூட சற்றே நிதானமாகி இருக்கும். ஜே ஜேவென இருந்த வீடு வெறிச்சோடி இருக்கும். ஆங்காங்கே புத்தகங்கள், துணிமணிகள், சிதறி கிடந்த அறைகள் அடுக்கி வைத்தது வைத்தபடி இருக்கும். குழந்தைகளின் பேச்சும் சிரிப்பும் சண்டை சச்சரவுகளும் கொஞ்சல்களும் மிஞ்சல்களும் கோபதாபங்களும் இல்லாத அமைதியான வீடு கூட பயமுறுத்தும். இத்தனை விதவிதமான மாற்றங்களை கண்ட நம் மனம் அரண்டு போய் எப்படி சமாளிப்பதோ என அச்சம் கொள்ளத்தானே செய்யும். சமாளிப்பது எளிதானது என சொல்லவில்லை, ஆனால் இயலாத காரியமும் அல்ல. நம் பெற்றோரும் கூட இப்படித்தானே வாழ்ந்து சமாளித்திருப்பார்கள். என்ன வெவ்வேறான முறை இருந்திருக்கும், அவ்வளவே. வாழ்க்கை புத்தகத்தை முழுமையாக படித்தாலும் ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறான வினாக்களையே அளித்து கடினப்படுத்தும் இந்த முதுமை எனும் தேர்வு ஆசான். நம் நிலை அறிந்து நமக்கு ஏற்றாற்போல வாழ்வது நமக்கு மட்டுமே தெரியும், முடியும். அப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம் என ஆளாளுக்கு கூறும் அத்தனையையும் ஏற்றுக்கொள்ள அனைவராலும் முடியாது. ஆனால் நமக்கு ஏற்றாற்போல சிலவற்றை தேர்ந்தெடுத்து அதை பிடித்து கொண்டு நமக்கு ஏற்றாற்போல அதை வளைத்து கொண்டு வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். வாழ்வை ரசிக்கவும் வேண்டும். துணையும் நீங்களும். திருமணத்தின் முதல் ஓரிரு வருடங்களைப் போல நீங்களும் உங்கள் துணையும் மட்டுமே இருக்கும் வாய்ப்பு. ஆமாம், இதை வாய்ப்பு என்றே கொள்ளுங்கள். இதுநாள் வரை குழந்தைகளின் படிப்பு, அவர்களின் நடவடிக்கை, அவர்களின் எதிர்காலம், உங்களின் சேமிப்பு, வேலைபளு போன்றவற்றை பற்றி மட்டுமே இருவரும் பேசி கொண்டிருந்திருப்பீர்கள். திட்டமிட்டு ஸ்கூல் ஃபீஸ், காலேஜ் ஃபீஸ், கல்யாணத்திற்கான செலவுகள் இவற்றுக்காக ஓடி ஓடி உழைத்து சேமித்து வைத்து கொண்டு பற்பல குட்டி குட்டி ஆசைகளை கூட கட்டி போட்டு வைத்திருப்பீர்கள். ஒன்றுமில்லை, இதோ இங்கே பக்கத்தில் இருக்கும் ஊட்டிக்கு செல்வதை கூட எதற்கு வீண் செலவு என்று தள்ளியல்ல, விட்டே விட்டிருப்பீர்கள். ஆஹா, இதோ நேரம் வந்துவிட்டது. அத்தனை கடமையையும் அழகாய் முடித்துவிட்ட இந்த தருணத்தில் உங்கள் துணையோடு சேர்ந்து சென்று வாருங்கள். இனிப்பாகித்தான் போகும் இந்த முதுமை. காப்பி கலந்தாச்சு, சாப்பாடு ரெடி, உங்களுக்கு பிடித்த கத்திரிக்காய் பிரட்டல் செய்திருக்கிறேன் என்று மனைவி கூற, எப்படித்தான் இப்படி நேரா நேரத்துக்கு ஓய்வின்றி செய்கிறாயோ என்று கணவன் கூற, சின்ன சின்ன பாராட்டுதல்களை கூட முயன்று சொல்லித்தான் பாருங்களேன், எத்தனை இனிப்பு இந்த முதுமை என அறிந்து கொள்வீர்கள். காலையிலும் மாலையிலும் சற்று நேரம் இருவருமாக நடைப்பயிற்சி மேற்கொள்வது நல்ல உடல்நிலையை மட்டுமல்ல, அழகான மனநிலையையும் கொடுத்துவிடும். பிடித்தமான கோவில்கள் பக்கத்திலிருந்தாலும் சரி, சற்றே தூரத்திலிருந்தாலும் சரி, இப்போதெல்லாம் சென்று வருவது எளிதே. நம்மிடம் கார் வசதி அது இது என்பதெல்லாம் தேவையே இல்லை. கால் டாக்ஸி, கால் ஆட்டோ இதெல்லாம் நிமிடத்தில் கிடைத்து விடுகிறதே, சென்று வாருங்கள். கோவில் மட்டும்தானா உங்கள் இருவருக்கும் பிடிக்குமானால் பக்கத்தில் இருக்கும் மால்களுக்கும் சினிமாவிற்கும் மகிழ்வோடு செல்லலாம். முடியுமானால் பல்வேறு டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் மூலமாக 5 நாட்கள், 10 நாட்கள் என வெவ்வேறு சுற்றுலா தலங்களுக்கு கூட செல்லலாம். பத்திரமானது மட்டுமல்ல, உங்களை போன்ற நிறைய பெரியவர்களிடம் பயணிப்பது பழகுவது சுகமானதாகவே அமையும். வெளியூர் மட்டுமல்ல, உடல்நிலையும் நிதிநிலையும் ஒத்துழைக்குமானால் வெளிநாடுகளுக்கும் சென்று வரலாம். இப்போதெல்லாம் பணம் செலுத்திவிட்டால் போதும். விசா எடுப்பது, விமான டிக்கெட், தங்குமிடம், உணவு, சுற்றி காண்பிக்க பேருந்து, அத்தனையும் ஏற்பாடு செய்து நம்மை அலுங்காமல் அழைத்துச் சென்று சுற்றி காண்பித்து திரும்ப கொண்டு வந்துவிட எத்தனை எத்தனை டிராவல் அமைப்புகள் உள்ளன தெரியுமா? உபயோகித்து மகிழலாம்.
நம்பகத்தன்மையை உறுதி செய்து கொண்டால் மட்டும் போதுமானது. அம்மாடியோ, இத்தனை லட்சங்களா, இத்தனை கால

மாதங்களாக சிறுக சிறுக சேர்த்து வைத்த பணத்தை பிள்ளைகளுக்கு கொடுக்காமல் செலவு செய்வதா என யோசிக்காதீர்கள். நம் சேமிப்பு மொத்தத்தையும் அல்ல, அதில் ஒரு பகுதியை நமக்காக செலவழிப்பது குற்றமும் அல்ல. இப்போதெல்லாம் பிள்ளைகளே இங்கே போங்கள், அங்கே சென்று வாருங்கள், நான் வேண்டுமானாலும் புக் செய்து தருகிறேன், உங்கள் வாழ்க்கையை இனியாவது சற்றே அனுபவியுங்கள் என்று ஊக்கம் தருவதுதான் நிஜம். எல்லா கடமைகளையும் முடித்த பிறகு நமக்கென வாழ்வது தவறல்ல, சுயநலமும் அல்ல. வாழ்ந்துதான் பார்ப்போமே. கூடுமானவரை நடை தளர்ந்து போகும் முன் அனுபவிக்கவும் பழகுவோம். 80 தாண்டினால் நாமே வீட்டுக்குள் இருக்கவே விரும்புவோம். அதுதான் முடியவும் முடியும். நலமாக இருக்கையில் சுற்றி பார்ப்பதில் தவறில்லை. உங்கள் பணம் உங்கள் மகிழ்ச்சிக்கு உதவாவிட்டால் எப்படி? உடல் நலம் மறந்தால் உட்கார்ந்தே கிடக்க நேரிடும். உஷார்: ஆமாம், இவ்வளவு சொல்லியாச்சு. மூட்டு வலி, முதுகு வலி, இடுப்பு வலி, இத்தனை வலிகளோடு எப்படி பயணிப்பதாம்? நீங்கள் கூறுவது கேட்கிறது. வருமுன் காப்போம். எனக்கு தெரிந்த தம்பதியர், அப்போது அவர்களுக்கு ஒரு 65 வயது இருக்கலாம், எங்கு சென்றாலும் நடக்கும் தூரம் இருக்கும் அனைத்து இடங்களுக்கும் நடந்தே செல்வர். ஏன் ஒரு ஆட்டோ வைத்துக் கொள்ளலாமில்ல என்று அவர்களின் பிள்ளைகளும் அக்கம் பக்கத்தினரும் கேட்கும் போதெல்லாம், நடக்கும் தூரத்தை கூட நடக்காமல் கால்களை பழக்கிவிட்டோமானால் அவற்றின் தசைநார்கள், எலும்புகள், மூட்டுகள் வேலை செய்வதை நிறுத்திவிடக்கூடும். நடப்பது உடற்பயிற்சி மட்டுமல்ல, தன்னம்பிக்கையை கூட்டும் என்பர். இதோ இப்போது 85 வயது கடந்தும் அவர்களால் 4-5 தெரு எளிதாக நடக்க முடிகின்றது. நமக்கு வேண்டிய காய்கறி, பழம், பால் போன்ற அத்தியாவசிய தேவைகளுக்கு கூட பிறரை சார்ந்திடாமல் நடந்து செல்வதை பழக்கமாக்கிக் கொள்வோம். முடிந்தவரை சோம்பேறித்தனத்தை விடுத்து நடப்போம். வீட்டு வேலைகளை கூட முடியும் வரை இருவரும் சேர்ந்து மெதுமெதுவாக செய்வது கைகளையும் இடுப்பு எலும்புகளையும் வலு இழக்காமல் பாதுகாக்கும். அதோடு இருவருக்குள்ளும் அன்பான இணக்கமான சூழலையும் ஊட்டும். நாம் அறியாமலே சர்க்கரையும் உயர் இரத்த அழுத்தமும் நம்மை தாக்கும். நிஜம்தான். தக்க நேரத்தில் மருத்துவரை அணுகி அவர் ஆலோசனையின்படி மருந்துகளை உட்கொண்டால் கட்டுக்குள் வைத்து கொண்டு எப்போதும் போல வாழலாம். அவை ஒன்றும் உயிர்கொல்லி நோய்கள் அல்லவே, பயம் வேண்டாம். உணவு முறைகளில் சற்றே மாற்றத்தை கொணர்ந்து சிற்சில உடற்பயிற்சிகளே போதும். அஜீரண கோளாறுகள், கேஸ்ட்ரிக் தொந்தரவுகள், பசியின்மை போன்றவை காணாது போகும். திடீரென தாக்கும் சில தீவிர நோய்களை நம்மால் தடுக்க முடியாதுதான். சோர்ந்து போகாமல் நம்பிக்கையோடு எதிர்கொள்ள வேண்டும். கணவன் மனைவி இருவரும் மருத்துவ காப்பீடு செய்து கொள்வதன் மூலம் பெரிய செலவிலிருந்து மீளலாம். வருடத்துக்கு 2 முறையேனும் ஃபுல் பாடி செக்கப் செய்து கொள்வது நோயை ஆரம்ப காலத்திலேயே கண்டறிய உதவும், குணப்படுத்திடவும் எளிதில் முடியும். முதுமையில் எல்லோருக்கும் வரும் அசதி, சோர்வு போன்றவற்றை மருத்துவரின் ஆலோசனை பெற்று சில விட்டமின் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்தும் குறைத்து கொள்ளலாம். மற்றபடி கை கால் வலி, காலையில் ஏற்படும் ஸ்டிஃப்னஸ் போன்ற தொந்தரவுகளை பெரிதாக்கி வருத்தப்படாமல் சின்ன சின்ன உடற்பயிற்சிகளை செய்தும் சற்றே ஓய்வெடுத்தும் நல்ல சத்துள்ள உணவை நேரா நேரத்துக்கு உண்டும் நடந்தும் மனதை ஆரோக்கியமாக வைத்தும் மேனேஜ் செய்து கொள்ளலாம். மன ஆரோக்கிய மருந்து. மன ஆரோக்கியமே உடல் ஆரோக்கியத்திற்கான முக்கியமான வழி. மன ஆரோக்கியத்திற்கு பல வழிகள் இருந்தாலும் 2 முக்கியமான வழிகள் இருக்கின்றன. 1, இறை வழிபாடும் அதோடு சேர்ந்த மெடிடேஷனும். நம் வாழ்வில் மன நிறைவை வளர்த்து கொள்ள வேண்டும். இது வேண்டும், அது வேண்டும் என பிள்ளைகளுக்காக மட்டும் பிரார்த்தனை செய்யும் நிலையிலிருந்து சற்றே உயர்ந்து எல்லோரும் நலமோடு இருக்க வேண்டுகின்ற மனநிலைக்கு வந்துவிட வேண்டும். மனது லேசாகும். யாரையும் எதற்கும் நோகடிக்காத மனநிலை இறையிடம் வரமாக பெற்றுக்கொள்ள மனம் அமைதியாகும். சிற்சில நம்மால் முடிந்த உதவிகளை பிறருக்குச் செய்ய மன மகிழ்ச்சி உண்டாகும். தினமும் சிற்சில நிமிடங்களாவது மனதை ஒருமுகப்படுத்தி மூச்சு பயிற்சி செய்வது ஆரோக்கியமான மனநிலையை கொடுக்கும். படபடப்பின்றி இதயத்தை சீராக்கும். நமக்காக ஒதுக்கும் இந்த நேரம் உடலுக்கும் மனதுக்கும் ஆரோக்கியத்தையும் புத்துணர்ச்சியையும் கொடுக்க வல்லது. தவறாமல் செய்வோம். மன ஆரோக்கியத்திற்கான மற்றொரு அரு மருந்து நண்பர்கள்.

நண்பர்களோடு சில மணித்துளிகளாவது ஒவ்வொரு நாளும் செலவிடுதல், அவர்களோடு நடைப்பயிற்சி மேற்கொள்ளுதல், அல்லது சாயங்கால வேளைகளில் கோவில்களிலோ பூங்காக்களிலோ அமர்ந்து அளவலாவுதல், அங்கே வரும் நம்மை போன்றோரிடம் பேசி பழகுதல், தோழமை பூணுதல் அத்தனை புத்துணர்ச்சியை ஊட்டவல்லது. எனக்கு தெரிந்த கோவில் ஒட்டிய பூங்காவில் சாயங்காலம் 6 மணியானால் 8-9 பேர், அதுவும் பெண்கள், அனைவரும் கிட்டத்தட்ட 60 வயது கடந்தவர்கள், எங்கோ பிறந்து எங்கோ வளர்ந்த அவர்கள் அங்கே அமர்ந்து விடுகிறார்கள். அவர்களின் பேச்சும் சிரிப்பும் கிண்டலும் கேலியும் யார் என்ன நினைப்பார்களோ என்ற கவலையின்றி அளவலாவி இனிய மாலையை இனிப்பாக்கிக் கொள்கின்றனர். 7 மணி அடித்தால் போதும், அவரவர் வீடு நோக்கி கிளம்பிவிடுவர். அதில் இருவரிடம் பேசினேன். மாலை எப்போடா வருமென்று காத்திருப்பார்களாம். 6 மணி ஆனதும் ஓடி வந்து விடுவார்களாம். 1 மணி நேரம் எப்படி போகுதென தெரியாமல் கவலையின்றி கழித்துவிட்டு வீடு செல்வார்களாம். இத்தனைக்கும் போன ஆண்டு வரை யாரையும் யாருக்கும் தெரியாதாம். இந்த 1 மணி நேரம் தரும் புத்துணர்ச்சிக்கு அளவே இல்லையாம். நேற்று ஏன் வரல என்று கேட்கும் தோழிகள் கிடைத்தது மகிழ்ச்சிதான், பெருமையும் கூட என்கின்றனர். தனியாக எத்தனை நேரம் இருப்பது? உங்கள் துணையோடே என்னதான் பேசுவது? வீட்டு விஷயங்களை பற்றியே பேசினால் அலுப்பு தட்டுமல்லவா? இப்படியான தோழர் கூட்டத்தை உருவாக்கி கொள்ளாவிட்டாலும் ஓரிரு தோழர்களையாவது சம்பாதித்துக் கொள்வது முக்கியம். நலச்சங்கங்கள், அதன் நிகழ்வுகள் இவற்றில் பங்கெடுக்காவிட்டாலும் போய் அமர்ந்து வேடிக்கையாவது பார்க்கலாம். நீங்கள் ஃபிளாட்ஸில் இருந்தால் அதில் நடைபெறும் பொங்கல், தீபாவளி போன்ற பண்டிகை நிகழ்வுகளில் மகிழ்வோடு பங்கெடுத்து கொள்ளலாம். இல்லையெனில் உங்கள் வீட்டு பூஜைகளுக்கு அக்கம்பக்கத்தினரை அன்போடு அழைக்கலாம், தேநீர் அளித்து இன்புறலாம். இன்னும் எத்தனையோ வகைகளில் நண்பர் கூட்டத்தை உருவாக்கி தக்க வைத்து இனிமையை சற்றே அதிகமாக்கிக் கொள்ளலாம். உறவுகள் வெளியூரில் இருக்கையில் அக்கம்பக்கத்தவரே நம் உறவு, மறக்காதீர்கள். நம் மன ஆரோக்கியம் காத்துக்கொண்டு உடல் ஆரோக்கியத்தோடு மகிழ்வோடு இருக்கிறோம் என்பது நம் பிள்ளைகளுக்கு நாம் தரும் நிம்மதியல்லவா? வாழ்த்த கற்றுக்கொள்வோம். பொறுப்புகள் குறைந்துள்ள இந்த வயதில் முகத்தில் எப்போதும் ஒரு புன்னகையை தவழ விடுவது அனைவரிடமும் நன்மதிப்பை பெற்றுத்தரும். நல்ல உடை உடுத்தி அழகாக நம்மை வெளிப்படுத்திக் கொள்வது, அதற்காக 30 வயது போல தெரிய பிரயத்தனப்படுவது அவசியமல்ல. வயதாகிவிட்டது, இனி என்ன என்று சோர்ந்து விடாமல் நேர்த்தியாக தெரியும்படி முடி அலங்காரம், முகச்சவரம், நல்ல உடையணிந்து மிடுக்காக இருக்கத்தான் சொல்கிறோம். யாரை பார்த்தாலும் ஒரு புன்னகை பூக்கலாம், நல்லா இருக்கீங்களா என்று வினவலாம். சில நிமிடங்கள் பேசினாலும் வாழ்த்தலாம், வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன் என்றோ காட் பிளஸ் யூ என்றோ மனமுவந்து வாழ்த்துங்கள். வாழ்த்தும் வயது வந்துவிட்டது. இந்த வார்த்தைகள் அவர்களுக்கு மட்டுமல்ல நமக்கும் ஒரு புத்துணர்வை அள்ளி வழங்கும். ஐயமில்லை, முயன்றுதான் பார்ப்போமே. கோபதாபங்களை காட்டி குறை நிறைகளை கண்டுபிடித்து என்னவாகப் போகிறது? இருக்கும் நாட்களில் இன்முகம் காட்டி இனியவை மட்டுமே கூறுபவர்களாகவும், அடுத்தவர்களை பாராட்டி மகிழ்பவர்களாகவும், பாசம் காட்டுபவர்களாகவும் இருந்து நம் வாழ்வை இனிமையாக்குவோம் வாருங்கள்.

இன்னும் 10 வருடம் போனால்தான் என்ன? 60 வயதென்ன? அதற்கு மேலும் 70, 80 இறை ஆசியோடு இம்மண்ணில் இருக்கும் வாய்ப்பு கிடைத்தால் அழகாக ஏற்றுக்கொண்டு ஆண்டவனுக்கு தினமும் நன்றி கூறிக்கொண்டு வாழப்பழகுவோம். அசதி மிகுந்த இந்த வயதில் நம்மால் சமைக்க முடியாமல் கூட போகலாம். ஆளை வீட்டுக்கு வரவழைத்து சமைக்கலாம். தூக்கம் வருகையில் அதை தள்ளி வைத்து காத்திருப்பது அவ்வளவு எளிதல்ல என நினைத்தால் அதுவும் நியாயமே. மீண்டும் குழந்தையாகி போகும் வயதல்லவா, தூக்கம் அவசியமாகித்தான் போகிறது. அது குறைந்தால் சோர்வு வந்துவிடுகிறது. இப்போதெல்லாம் இம்மாதிரி முதியவர்களுக்காகவே சமைத்து வீட்டில் கொண்டு வந்து டான் டான் என தரும் கேன்டீன்கள் நிறைய இருக்கின்றன. நமக்கான உப்புக்காரம் கூட குறித்து வைத்து கொண்டு சமைத்து தருகின்றனர். மளிகை, காய்கறி பார்த்து பார்த்து வாங்குவது, அதை சமைப்பது, சமைத்து முடித்து பாத்திரம் தேய்ப்பது போன்ற அலுப்பூட்டும் வேலைகளே இல்லாமல் நம் உடல்நிலையை மட்டும் கவனித்து கொண்டு மருந்து மாத்திரைகளை நேரத்துக்கு எடுத்துக்கொண்டு நிம்மதியாக இருக்கலாம். சாயங்கால வேளையில் வெயில் தாழ கைத்தடி எடுத்துக்கொண்டு கொஞ்ச தூரம் நடந்து வரலாம். பக்கத்திலிருக்கும் கோவில் சென்று வழிபட்டு திரும்பலாம். ஊன்றுகோல் இதை பற்றி சொல்லியே ஆக வேண்டும். நடை தளரும் 80, 85 வயதில் கூட சிலர் ஊன்றுகோல் பயன்படுத்த தயங்குகின்றனர். இந்த வயதில் கீழே விழுந்தால் படுக்கையில் கிடக்க நேரிடலாம். உயிருக்கே கூட ஆபத்து வரலாம். ஊன்றுகோல் இருந்தால் இன்னுமொரு நன்மையும் உண்டு. தெருக்களில் திரியும் மாடு நாய் போன்றவற்றால் வரும் ஆபத்திலிருந்து தப்பிக்கலாமே. இளைஞன் நாய் துரத்தினால் மாடு கிட்டத்தில் வந்தால் சட்டென விலகி ஓடி தப்பிக்கலாம். நம்மால் முடியுமா? ஊன்றுகோல் கையில் இருந்தால் விலங்குகள் கிட்டத்தில் வர பயப்படும். நம் நடை தளர்வதும் தடுமாறுவதும் நம்மால் உணர முடியும். யோசித்து குழப்பிக்கொள்ளாமல் ஊன்றுகோலை துணையாக்கிக் கொள்ள தயங்கவே கூடாது. நடையோடு இருந்தால்தான் மனிதன். படுக்கையில் விழுந்துவிட்டால் பாரம். கவனத்தில் கொள்ள வேண்டும். தனிமை அரக்கனை வெல்வோம். இணையில் ஒன்று இறையடி சேர்தல் இயற்கையே. இருந்தாலும் ஏற்குமா நெஞ்சம், ஒன்றாக வாழும் காலங்கள் எப்படியோ ஓடிவிடுகின்றன. ஒருவர் தனித்து விடப்படும் போது தள்ளாத வயதில் இந்த தனிமை கடினம்தான். துணையின் பிரிவு எவ்வளவு துணிச்சலானவரையும் துவள வைத்துவிடும். உண்மைதான், ஆழம் விழுதுகளாய் எத்தனை உறவுகள் இருந்தாலும் வேர் என்பது துணைதானே. அதற்காக அப்படியே உறைந்து

விட்டால் அடுத்த நாள் அதை நாம்தானே சமாளிக்க வேண்டும். பிரிந்தவர்கள் தாங்கள் பூமிக்கு வந்த கடமையை முடித்துவிட்டு பாதுகாப்பான இறையின் அடி சேர்ந்துவிட்டனர். இருப்பவர்கள்தான் எண்ணம் முழுவதும் அவரிடத்து வைத்து உண்ணும் உணவு மறந்து உறக்கம் இழந்து வாடுகின்றனர். வாடினால் திரும்ப வந்து விடுவார்களா? இல்லை, இன்னும் கொஞ்ச காலத்தில் நாமும் அவரிடத்துதானே செல்லப் போகிறோம். மனதை கல்லாக்க கற்றுக்கொள்வோம். இயற்கை இந்த பூமியில் நாம் வாழ இன்னும் கொஞ்ச நாள் தந்திருக்கிறது. நல்ல முறையில் வாழ வேண்டுமல்லவா? வயதான ஆணின் தனிமையில் வெறுமை மட்டுமே. அவருக்கு அவரின் சொத்து, வங்கி கணக்கு விவரம், சேமிப்பு பற்றியெல்லாம் தெளிவாக தெரியும். மின்சாரம், சொத்து வரி, தண்ணீர் வரி, எப்போது எங்கு கட்ட வேண்டும் என்பது பற்றியும் தெரியும். மேல் வேலைகளுக்கு ஆள் வைத்து கொண்டு நிம்மதியாக வாழ்ந்துவிடலாம். ஆனால் முதுமையில் பெண் தனிமைப்பட்டால் இது பற்றியெல்லாம் வெகு சிலரே தெரிந்து வைத்திருப்பர். ஒரு வயதுக்கு பின் கணவரோடு வங்கிக்குச் செல்லுங்கள். சொத்து வரி, தண்ணீர் வரி போன்ற அனைத்து விவரங்களையும் கற்று வைத்துக் கொள்ளுங்கள். மனைவிக்கு பொறுமையாக கற்றுக் கொடுப்பது கணவரின் கடமை. 70 வயதுக்கு மேல் நாம் நலமாக இருக்கும்போதே நம் சொத்துக்களை பிள்ளைகளுக்கு பிரித்து உயில் தயாரித்து வைத்துக் கொள்வது உத்தமம். அனைத்தும் எங்கள் இருவரின் காலத்துக்கு பின் என குறிப்பிட தயங்கக்கூடாது. முதுமையில் இது பெண்ணிற்கு பாதுகாப்பு உணர்வினை தரும். பிள்ளைகள் கவனித்துக் கொள்வார்கள்தான். ஓரிரு இடங்களில் மாறியும் நடக்கலாம் அல்லவா? தனிமையில் வாழ முடியாத போது எல்டர் கேர் போன்றவற்றை நாட தயக்கம் காட்டக்கூடாது. பிள்ளைகள் வெளிநாட்டில் இருந்தால் இப்போதெல்லாம் எல்டர்ஸ் கம்யூனிட்டி வரம்தான். ஏற்றுக்கொண்டு நம்மை ஒத்த வயதினரோடு பேசி பழகி வாழ இனிமை கூடுந்தானே. பெண்கள் பிறந்தது முதல் தாய், தந்தை, பிறகு கணவன், அதன் பிறகு பிள்ளைகள் என சார்ந்தே வாழ்வது தவறு. நமக்கான முடிவுகளை நாமே எடுக்க பழக வேண்டும். இந்த வயதிலாவது முயலுங்கள். பெண்களே, சார்ந்தே வாழ்வதை கொஞ்சம் தவிர்த்திடுங்கள். இள வயதில் குடும்பத்திற்காக சின்ன சின்ன ஆசைகளை கூட குடும்ப பொருளாதாரம் கருதியோ நேரமின்மையாலோ தவிர்த்திருப்போம். படம் வரைவது, கதை கவிதை எழுதுவது, பாட்டு கற்றுக்கொள்வது, ஏன் ஜிம் போன்ற உடற்பயிற்சி கூடங்களுக்கு செல்வது, இதெல்லாம் இப்போது சாத்தியமானால் செய்வதில் தவறில்லை. பிள்ளைகளுக்கு அவர்களுக்கு தேவையான நேரங்களில் உதவி செய்வது நம் கடமைதான், மறுக்கவில்லை. மீதமுள்ள நேரங்களை மோட்டு வெள்ளையை பார்த்து கொண்டு ஏக்கத்தில் ஏதோ பறிப்போய்விட்டதாக மனதை கசக்கிக் கொண்டு வாழ வேண்டாம் என்றே கூறுகிறோம். ஒரு 75 வயது பெண்மணி தனது நீண்ட நாள் ஆசையான ஜூம்பா வகுப்பில் சேர்ந்து கலக்குகிறார். அவரின் முகத்தில் உள்ள புன்னகை இரு மடங்காகியுள்ளதை, தன்னம்பிக்கை கூடியிருப்பதை அனைவரும் கண்டு ஆச்சரியப்பட்டுத்தான் போகின்றனர். நமக்கேற்ற ஹாபியை தேர்ந்தெடுத்து அதற்குள் நுழைவோம். உச்சம் தொட வேண்டும் என்றெல்லாம் அவசியமே இல்லை. மிச்ச காலத்தை மகிழ்ச்சியோடு கழிக்க வேண்டும். அதுதான் முக்கியம். செல்போனில் நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளுங்கள். எனக்கு தெரியாது, இனி கற்றுக்கொண்டு என்னவாகப் போகிறது என்று அலுத்து கொள்ளாமல் நாம் இம்மண்ணில் இருக்கும் நாள் வரை வாழ்க்கையை உயிர்ப்போடு வைத்துக் கொள்வது அவசியம். இப்போதெல்லாம் நம் லைஃப் ஸ்பேன் கூடிவிட்டதை உணருங்கள். நமக்காக வாழ்வதை பெருந்தவறு என நினைத்து குற்ற உணர்ச்சிக்குள் செல்ல வேண்டாம். நம் அத்தனை கடமைகளையும் நிறைவோடு நிறைவேற்றிவிட்டுத்தானே இதனை செய்யப் போகிறோம். பின் ஏன் வீண் கவலை? கடமையை புறம் தள்ளி, பிள்ளைகளை புறம் தள்ளி, நம் விருப்பம் நோக்கி நடையிடுவது மட்டுமே தவறு. குற்ற உணர்ச்சியை குழி தோண்டி புதையுங்கள். குழந்தை போல உங்கள் குறை காலத்தை கொண்டாடுங்கள். எதிலும் எப்போதும் எச்செயல் செய்வதிலும் ஒழுங்கு ஒன்றை கடைபிடிக்க தவறக்கூடாது. தினந்தோறும் காலையில் 70, அதற்காக வேலைக்கு செல்வது போல, பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்புவது போல அறக்க பறக்க அல்ல. நமக்கு சௌகரியமான ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஃபிக்ஸ் செய்து கொண்டு தினமும் அதே நேரத்தில் 70. அரை மணி நேரமாவது நம் உடல் நலம் கருதி யோகாவோ உடற்பயிற்சியோ செய்வது. காலையிலேயே குளித்து நல்ல உடையணிந்து நம்மை அழகாக வெளிப்படுத்திக் கொள்வது. இவற்றை தவறாது செய்தால் சுறுசுறுப்பும் தன்னம்பிக்கையும் தானாக ஓடிவந்து நம்மிடம் ஒட்டிக்கொள்ளும். ஐயமே இல்லை. மனநலத்திற்காக விளக்கேற்றியோ, வழிபாடு செய்தோ, மெடிடேட் செய்தோ குழப்பமில்லா மனநிலையை பெற்று

0: விடலாம். நேரத்திற்கு உணவு உண்பது, மாத்திரைகளை எடுத்துக்கொள்வது, மதிய நேரத்தில் நமக்கு பிடித்தமானவைகளை செய்வது, சற்றே உறங்கி ஓய்வெடுப்பது, இவையெல்லாம் புதிய உற்சாகத்தை மேம்படுத்தி கொடுக்க வல்லவை. சாயங்கால வேளைகளில் வெளியில் நடப்பது வெறும் நடைப்பயிற்சி மட்டுமல்ல, பலரின் முகங்களை காண்பது, மரம் செடிகளை ரசிப்பது, வெளிக்காற்றை சுவாசிப்பது, இது அத்தனையையும் அள்ளிக் கொடுத்து மனதினை ரிஃப்ரெஷ் செய்யும் மருத்துவம் அது. மறக்கக்கூடாது, முடிந்தவரை இரவில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தினமும் உறங்கச் செல்வது தூக்கமின்மையை வெகுவாக குறைத்து உறக்கத்தை எளிதில் வரவழைக்கும். தூக்கம் போனால் சோர்வோடேயே இருக்க நேரிடும். கவனம்: 8 மணி நேர தூக்கம் நம்மை சுறுசுறுப்போடு இருக்க வைக்கும். தூங்கும் அறையை குளுமையோடும் இருட்டாகவும் அமைதியாகவும் வைத்துக் கொள்ளுதல் தூக்கத்தை விரைவில் வழங்கும். நேரம் தவறாத ஒழுங்கு நம் உடலையும் மனதையும் சோர்ந்துவிடாமல் காக்கும். கடைபிடிப்போம் கண்டிப்பாக. நிம்மதி தரும் நிச்சய நன்மை நம் வாழ்க்கையில் நிறைவை கொண்டு வந்திட வேண்டும். நல்லதே நடக்கும் என்ற நம்பிக்கையை ஆழ ஊன்ற வேண்டும். வேண்டாத நினைவுகளையும் கவலைகளையும் அண்டவிடவே கூடாது. பேரப்பிள்ளைகள் அவர்களின் பெற்றோரோடு பத்திரமாக இருக்கிறார்கள். இறைவனிடம் அவர்களின் நலனுக்காக வேண்டிவிட்டு நம்பிக்கையோடு இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நமக்குதான் அவர்கள் குழந்தைகள், அவர்களின் பிள்ளைகளுக்கு அவர்கள் பெற்றோர். பொறுப்பை நன்றாக செய்ய அறிந்த பெரியவர்கள். டேய் பாத்துடா, குழந்தைய தனியா விட்டுடாத, ஆபத்து வந்துடும் என்பது போன்ற நம் பயங்களையும் கவலைகளையும் அவர்களிடத்து திணித்து அவர்களையும் பயத்தினில் தள்ளுவது அவர்களை எரிச்சலூட்டும்தானே. பொதுவாக பத்திரமாக இருங்கள் என்று கூறிவிட்டு நம் பிள்ளைகளை நம்ப வேண்டும். நம் மனதும் நிம்மதியாக இருக்கும். அவர்கள் நம்மை பற்றி விசாரிக்கும் போது, ஆமா ஏதோ இருக்கும், நீங்க யாரும் பக்கத்துல இல்லாம தன்னந்தனியா என்று பாசத்தை கொட்டுவதாக நினைத்து கொண்டு அவர்களை குற்ற உணர்ச்சிக்கு ஆளாக்க வேண்டாம். உற்சாகமாக பேசுவோம், அவர்களும் நிம்மதியாக இருப்பார்கள். பேரப்பிள்ளைகளும் நம்மோடு ஆவலோடு பேசி மகிழ்வார்கள். நாம் என்ன நம்மை பற்றி நினைக்கிறோமோ அப்படித்தான் நாம். நீண்ட ஆயுளை கடவுளிடம் வேண்டாத ஆளில்லை. அனைவருக்கும் அது கிடைப்பதில்லை, நமக்கு கிடைத்திருக்கிறது. நாம் எவ்வளவு பாக்கியசாலிகள் என்பதை மறக்கக்கூடாது. அமைதி, நல்லெண்ணம், புன்சிரிப்பு மாறா முகம் கொள்வோம். வருங்கால சந்ததியோடு போட்டி போட்டு கொண்டிராமல் மனதார அவர்களை வாழ்த்திக் கொண்டு வாழ்வை வரமாக்கிக் கொண்டு வாழ்வோம். கனிந்த வாழ்வு கிடைக்காமல் கனவாகி போனோர் ஏராளம். கடவுள் கொடுத்த வரம் இது. முதுமை என்பது முனகும் பருவமல்ல. முகமும் அகமும் மகிழ்ந்து வாழ்த்தி வாழ்ந்து வருங்கால சந்ததிக்கு வழிகாட்டிடும் வாழ்க்கை புத்தகம் நம் முதுமை. மறக்கக்கூடாது.
1: இதுவரை முதுமை இனிதாக முதியோர் நல ஆர்வலர் மற்றும் எழுத்தாளர் இன்னிலா சந்திரபோஸ் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள். நேயர்கள் இதுவரை கேட்ட நிகழ்ச்சி கனிந்த வாழ்வு.

0: தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு நிலை குறித்து முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுடன் விரிவாக ஆய்வு மேற்கொண்டார். பெண்களுக்கான பாதுகாப்பை மேம்படுத்துவது குறித்தும் போதைப்பொருள் தொடர்பான குற்றங்களை தடுப்பது குறித்தும் விரிவாக ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. தொடர்ச்சியாக இதுபோன்ற ஆய்வுக் கூட்டங்கள் நடைபெறும் என்று முதலமைச்சர் இந்த கூட்டத்தில் தெரிவித்தார். இதற்கிடையே தமிழகத்தின் வளர்ச்சிக்காக மத்திய அரசின் ஒத்துழைப்பையும் ஆதரவையும் எதிர்நோக்கியிருப்பதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். முதலமைச்சராக பதவியேற்றதற்காக வாழ்த்து தெரிவித்த பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்து சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் வளர்ச்சியை மட்டுமே கருத்தில் கொண்டு தமது அரசு செயல்படும் என்றும் திரு விஜய் அதில் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் திருச்சி கிழக்கு, பெரம்பூர் என இரண்டு தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்த நிலையில் திருச்சி கிழக்கு தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினர் பதவியை திரு விஜய் ராஜினாமா செய்துள்ளார். இந்நிலையில் தமிழக

சட்டப்பேரவையின் இடைக்கால அவைத்தலைவராக திரு கருப்பையா இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். மக்கள் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நாளை தொடங்குகிறது. புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களுக்கு இடைக்கால அவைத்தலைவர் திரு கருப்பையா பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். சட்டப்பேரவை உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அதற்கான தேர்தல் ஆணையம்

0: அதற்கான தேர்தல் ஆணையத்தின் சான்றிதழுடன் இதில் பங்கேற்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். பேரவைத் தலைவர் மற்றும் பேரவை துணைத் தலைவருக்கான தேர்தல் நாளை மறுநாள் காலை 9:30 நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் பின்னர் சட்டப்பேரவையில் திரு விஜய் நம்பிக்கை வாக்கு கோர உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள திரு விஜய்க்கு மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதுதொடர்பாக வெளியிட்டுள்ள செய்தியில் மாநிலத்தின் வளர்ச்சியை முன்னிறுத்தி சிறப்பாக செயல்படுமாறு வாழ்த்தியுள்ளார். தமிழக சட்டப்பேரவையின் திமுக கட்சித் தலைவராக திரு உதயநிதி ஸ்டாலின் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் சென்னையில் நடைபெற்ற அக்கட்சியின் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டத்தில் இதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. துணைத் தலைவராக திரு கே என் நேருவும் கொறடாவாக திரு ஏவ வேலும் இக்கூட்டத்தில் தேர்வு செய்யப்பட்டனர். தமிழகத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பை தமிழக அரசு உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை கட்டுப்படுத்த சிறப்பு அதிரடிப்படை, போதைப்பொருள் புழக்கத்தை ஒழிக்க தனி பிரிவுகள் போன்ற தமிழக அரசின் அறிவிப்புகள் வரவேற்கத்தக்கது என்று தெரிவித்துள்ளார். டாஸ்மாக் கடைகளை படிப்படியாக மூடி மாநிலத்தில் பூரண மதுவிலக்கை தமிழக அரசு நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழக முதலமைச்சராக திரு விஜய் பொறுப்பேற்ற பின்னர் அறிவிக்கப்பட்ட 200 யூனிட் இலவச மின்திட்டம் குறித்து மாநில அரசு விளக்கம் அளித்துள்ளது. இதன்படி 500 யூனிட்டுக்கு குறைவாக பயன்படுத்துபவர்களுக்கு 200 யூனிட் மின்சாரம் இலவசம் என்று மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. 500 யூனிட்டுக்கும் கூடுதலாக பயன்படுத்துபவர்களுக்கு தற்போது நடைமுறையில் உள்ள 100 யூனிட் இலவச மின்சாரம் நடைமுறை தொடரும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 2 மாதங்களுக்கு 500 யூனிட் மின்சாரம் பயன்படுத்தும் வீடுகளுக்கு 200 யூனிட் மின்சாரம் கட்டணமின்றி வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்திருப்பது வரவேற்கத்தக்கது என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் கூறியுள்ளார். இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 500 யூனிட் மின்சாரத்திற்கு மேல் பயன்படுத்தும் வீடுகளுக்கு ஏற்கனவே நடைமுறையில் உள்ள 100 யூனிட் கட்டணமில்லா மின்சாரம் தொடரும் என்ற அறிவிப்பும் மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் இதே கோரிக்கையை விடுத்துள்ளது. தமிழக மக்களின் நலனையும் மாநிலத்தின் முன்னேற்றத்தையும் முதன்மையாக கொண்டு தமிழக அரசு செயல்பட வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். சமூக வலைதளத்தில் இதுதொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஜனநாயக பொறுப்புடனும் மக்கள் நல கடமையுடனும் தமிழக அரசு சிறந்த ஆட்சியை வழங்க வேண்டும் என்று கூறியுள்ளார். முதலமைச்சர் பதவியேற்பு விழாவில் தாம் கலந்து கொண்டு திரு விஜய்க்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டதாகவும் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வென்றது. சென்னையில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்ற சென்னை அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது. இதனையடுத்து பேட் செய்த லக்னோ அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 203 ரன் எடுத்தது. ஜோஷ் இங்கிலீஷ் அதிரடியாக ஆடி 33 பந்துகளில் 85 ரன் குவித்தார். 204 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பின்னர் பேட் செய்த சென்னை அணி 19.2 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 208 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. உர்வில் பட்டேல் 23 பந்துகளில் 65 ரன் குவித்தார். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றது. கஸ்கஸ்தானின் அல்மாட்டியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவில் விவான் கபூர் நீரு இணை இப்பதக்கத்தை கைப்பற்றியது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று உஸ்பெகிஸ்தானை எதிர்கொள்கிறது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது. இன்றைய செய்தி கதம்பத்தில் உலக அன்னையர் தினம் குறித்த செய்தி தொகுப்பு மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் ஆகியவை இடம்பெறுகின்றன. முதலில் இன்று உலக அன்னையர் தினம் கொண்டாடப்படுகிறது. இதன் சிறப்புகள் குறித்து எழுத்தாளர் கண்ணையன் தட்சிணாமூர்த்தி கூறுகையில்,
1: அன்னையை நாம் கொண்டாடுகிறோம், இது அன்னையை போற்றுகின்ற சமூகம் நம்முடையது. ஈன்றெடுத்த அன்னையரை போற்றியதை போலவே சமூகத்தையே தான் பெற்றெடுத்ததாக எண்ணி தொண்டுகள் செய்கின்ற மாதரசிகள் பலரையும் அன்னை என்றே நாம் போற்றி கொண்டாடுகிறோம். நம் தமிழ் சமூகம் அத்தகைய உன்னத பண்பை கொண்டது. அல்பேனியாவிலிருந்து சமய பணியாற்றி இங்கே வந்து ஏழை எளியோருக்கும் இயலாதோருக்கும் என எண்ணற்ற மக்களுக்கு தொண்டு செய்வதற்காக தன் வாழ்நாளையே அர்ப்பணித்த அன்னை தெரசாவை அறியாதார் இவர். ஆன்மீக அண்ணல் அருள் நிறைந்த அரவிந்தரின் அடியாராக வந்த பிரான்சு தேசத்து பெண்மணி

0: இரா அல்பாசா புதுவை மண்ணில் இறைவனின் தரிசனம் பெற்றார். அரவிந்த் ஆசிரமத்துக்கு அன்னையாக விளங்கினார். பாரிஸ்டர் மோகன்தாஸ் காந்தியின் இல்வாழ்க்கை துணைவியாக இருந்தவரைத்தான் இந்த பாரத தேசத்து மக்கள் தமது அன்னையாக அன்னை கஸ்தூரிபாவாக கொண்டாடுகிறார்கள், போற்றுகிறார்கள். வங்கத்தின் ஆன்மீக ஒளியாக திகழ்ந்த ராமகிருஷ்ண பரமஹம்சரின் மனைவி சாரதா தேவி அவர்களை நாம் அன்னை சாரதா தேவி என்றே போற்றி வழிபடுகிறோம். இந்தியாவின் முதலாவது பெண் ஆசிரியை என்று அறியப்படும் மகாராஷ்டிரத்தின் சமூக சீர்திருத்த போராளி சாவித்திரி பாய் பூலே அவர்களை அன்னை என்றே அழைக்கிறோம் நாம். நம் இந்திய தேசத்தின் முதலாவது பெண் பிரதமராக வீற்றிருந்து இந்த தேசத்தின் பெருமையை உலக அரங்கில் உயர்த்திய இந்திரா காந்தி அம்மையாரை அன்னை இந்திரா என்றே நாம் போற்றுகிறோம். இவையெல்லாம் ஒரு சில உதாரணங்கள் தான். தனி மனிதனை ஈன்று புறந்தருகின்ற அன்னையை போல ஒரு சமூகத்திற்கும் ஒரு தேசத்திற்கும் ஏன் மனித குலத்திற்குமே உயர்வையும் உன்னதத்தையும் பெற்றுத்தர உழைத்த மாதரசிகள் எல்லாரையுமே இணையின்றே போற்றுகின்ற உயர்ந்த பண்புடைய சமூகத்தினர் நாம். இந்த அன்னைய தின கொண்டாட்டங்கள் எல்லாம் மேலை நாட்டு தொடர்புகளால் இங்கே இன்று பரவலாகி இருக்கிறது. ஆனாலும் குடும்பத்தின் நலனுக்காக ஆர்ப்பாட்டமின்றி அமைதியாக எண்ணற்ற துயரங்களையும் துன்பங்களையும் சகித்து கொண்டு உழைத்து வருகின்ற நம் அன்னையரை மகிழ்விக்கிறார்களே என்ற அளவிலே இந்த கொண்டாட்டங்களை நாம் பாராட்டலாம். உண்மையில் அன்னை என்பது பெண்மையின் உன்னதமான வடிவம். அன்னையை போற்றுகிறவர்கள் எந்த பெண்ணையும் இழிவு செய்ய மாட்டார்கள், எந்த பெண்ணையும் ஏளனத்தோடு பார்க்க மாட்டார்கள், எந்த பெண்ணையும் கண்ணிய குறைவாக நடத்த மாட்டார்கள். அன்னையை போற்றுகிறவர்கள் ஆக்க சக்தியாக திகழ்கின்ற பெண்ணினத்தையே போற்றுவார்கள். ஒவ்வொரு பெண்ணும் நமக்கு அன்பு கொண்டவர்கள். எனவே பெண்களை பெருமைப்படுத்துவோம், அதன் வழி அன்னையரை கொண்டாடுவோம்.
1: இந்நாளின் சிறப்புகள் குறித்து எழுத்தாளர் திருமதி கமலா சிவம் கூறும்போது,
2: இந்த நாளின் சிறப்பு பற்றி கூற வேண்டுமானால், மூடிய கருவறையில் 300 நாட்களின் மோதலும் காதலும் அனுபவத்தில் மட்டுமே அன்னையாகின்றாள். அகிலத்தில் அன்னை என்னும் சொல்லுக்கு இணையானது அன்னை மட்டுமே. இன்றைய நாட்களில் இளைய தலைமுறையினர் அம்மாவை பிரிந்து அயல்நாடுகளிலும் அயலகத்திலும் வாழ்கின்றனர். இந்த நிலையில் அவர்களுடைய தலைமுறைக்கு அவர்களுடைய குழந்தைகளுக்கு அன்னை என்பவளின் தியாகம் எடுத்துரைப்பதற்கோ உணர்வதற்கோ வழியின்றி அந்த உறவின் வலிமையின்றி தவிக்கின்றார்கள். எனவே அம்மா என்பவரின் உணர்வையும் உறவையும் வலியுறுத்த இந்த தினம் அவசியம் கொண்டாடப்பட வேண்டும். ஒவ்வொருவரும் அந்த அன்னையின் செயல்முறைகள், தியாகங்கள், ஒரு அம்மா என்பவர் எப்படி ஒரு குழந்தையின் அனைத்துக்கும் காரணமாக இருக்கின்றார் என்பதை ஒவ்வொருவரும் தானும் உணர்ந்து தன்னுடைய குழந்தைகளுக்கும் உணர வைக்க வேண்டும். அவ்வாறு செய்யின் எந்த முதியோர் காப்பகமும் தேவையில்லை, எந்த அம்மாவும் வயதான காலத்தில் தனித்து விடப்படுவது இல்லை. அவர்களுடைய மனமும் அவர்களுடைய வாழ்வும் நன்றாகவே இருக்கும் என்பது என் கருத்து. ஒரு அன்னையரா இருக்கிறவங்க வந்து ஒரு குழந்தைக்கு அனைத்துமே அவங்கதான் முன்மாதிரியா இருக்கணும். கடவுள் வந்து நேர்ல எதுவும் நல்லது கெட்டது சொல்ல போறதில்ல. அம்மாங்கிறவங்க எப்படி நடந்துக்கிறாங்களோ அப்படிதான் ஒவ்வொரு வீட்லயும் அந்த குழந்தை உருவாகுது என்பது என் கருத்து. அனைவருக்கும் அன்னைதான் உயிர் ஊற்று உணர்வு காற்று. வளர்க அன்னையர் தினம், செழிக்க அன்னையரின் அன்பு.
1: அன்னையர் தினம் கொண்டாடப்படுவதன் முக்கியத்துவம் குறித்து மனித வளர்ச்சி மற்றும் குடும்பவியல் நிபுணர் முனைவர் எஸ் பத்மபிரியா கூறுகையில்,
3: தாய் என்பது ஒரு வார்த்தை கிடையாது, அது ஒரு உணர்ச்சி. சோ உணர்வை ஷேர் பண்ற ஒவ்வொரு குடும்ப உறுப்பினர்களுக்கும் என் அன்பார்ந்த அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள். அன்பும் ஆதரவும் கிடைக்கிற குழந்தைங்க அதிக தன்னம்பிக்கையுடனும் நல்ல நடத்தையுடனும் மற்றும் நல்ல மனநலத்துடன் வளர்றாங்கன்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி சொல்லுது. இந்த அன்பும் ஆதரவும் அம்மா கிட்ட இருந்து முதன்மையா கிடைக்குதுன்னு சொல்றதுல மாற்று கருத்தே கிடையாது. உதாரணத்துக்கு, என் அம்மா ஒவ்வொரு நாளும் தவறாம சாப்பிட்டியான்னு என்ன கேக்குறதுல ஆரம்பிச்சு, உங்க அம்மா உங்களை வீட்டுக்கு பத்திரமா வந்துட்டியா, உடம்பு நல்லா இருக்கா, குழந்தைங்க தூங்கிட்டாங்களா என்ற தன் அன்பை வெளிப்படுத்தும் பொழுது அந்த நாள் நமக்கு நிறைவடையுது. ஏபிஜே அப்துல் கலாம் தனது வாழ்க்கை வரலாற்றுல தன் தாய் அன்பும் மற்றும் எளிமையும் தான் அவரை உருவாக்குது என்று தொடங்கிய காலத்துல இருந்து இன்றைய கிராண்ட் மாஸ்டர் பெக்னந்தாவின் வெற்றிக்கு பின்னால அவரது தாய் நாகலட்சுமி

0: மிகப்பெரிய சப்போர்ட்டா இருக்கிற வரைக்கும் நம்ம பாக்குறோம். அன்னைய தினம் என்பது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தாயும் தாய் உள்ளம் கொண்ட அனைத்து உறவுகளையும் வாழ்த்தும் நாள். அமெரிக்காவில் வாழ்ந்த ஆனா ஜார்விஸ் என்ற பெண் தனது தாயார் ஆனா ரெவிஸ் ஜார்விஸ் அவர்களின் சேவையை பார்த்து தாய்மார்களின் அன்பை கௌரவிக்கும் ஒரு நாள் வேண்டும் என்று அன்று ஆரம்பித்தது. அதுவே மதர்ஸ் டேக்காக இன்று முடிவடைந்தது. மதர்ஸ் டே என்பது கிஃப்ட் வாங்கி ஒரு நாள் அம்மாவோட செல்ஃபி எடுத்து கேக்க கட் பண்ணி கமர்ஷியலாக மாற்றாம உங்களை வளர்த்த அன்பு செலுத்திய ஒவ்வொருவருக்கும் நான் இருக்கிற என்ற அன்பான வார்த்தையும், காலம் போன பிறகு கண்ணீர் விடாம இருக்கும் அவங்க கூட இருக்கும் நொடிகளும், அவர்களுடன் இருந்து செலவிடுதல் தான் ஒரு உண்மையான அன்னைய தினம். இன்றைய தலைமுறை இப்பொழுது இதை புரிஞ்சிட்டு ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு பாக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தாத்தா பாட்டிய வளர்க்கும் பேர பிள்ளைகளும், தன் அம்மாவின் ஆசைகளை நிறைவேற்றும் பிள்ளைகளையும், தாயின் அன்பையும் அவர்கள் விருப்பத்தையும் கொடுக்கும் பிள்ளைகளையும் பார்க்கும் பொழுது இது ஒரு சிறப்பான அன்னைய தினமாக தோன்றுகிறது.
1: அன்னையர் தினம் கொண்டாடப்படுவது குறித்து எமது தருமபுரி மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு.
2: அன்னையர் தினம் என்பது அன்னையரின் எல்லையற்ற அன்பு, அக்கறை மற்றும் தியாகங்களை கௌரவிப்பதற்காக உலகெங்கும் கொண்டாடப்படும் ஒரு போற்றத்தக்க நிகழ்வாகும். வார்த்தைகள் மற்றும் சைகைகள் மூலம் இந்த நாள் குழந்தைகளுக்கும் குடும்பங்களுக்கும் தங்கள் அன்னையர் மீதுள்ள நன்றியையும் பாராட்டையும் வெளிப்படுத்த ஒரு சிறப்பு வாய்ப்பை வழங்குகிறது. ஒரு தாய் பெரும்பாலும் ஒரு குழந்தையின் முதல் வழிகாட்டியாகவும் பாதுகாவலராகவும் நம்பிக்கை உரியவராகவும் இருக்கிறார். வாழ்க்கையின் முதல் பாடங்களை கற்பிப்பதில் இருந்து அசைக்க முடியாத ஆதரவை வழங்குவது வரை அவரது பங்கு நம்மை எண்ணற்ற வழிகளில் வடிவமைக்கிறது. அன்னையர் தினம் தாய்மார்கள் வழங்கும் இந்த தினசரி தியாகங்களையும் பொறுப்புகளையும் நிபந்தனையற்ற அன்பையும் நம்மை அங்கீகரிக்க வேண்டும் என்பதை நினைவூட்டுகிறது. தருமபுரி மாவட்டத்தில் தங்கள் அன்னையருக்கு நேரிலும் குறுந்தகவல் மூலமும் பல்வேறு சமூக ஊடகங்கள் வாயிலாகவும் வாழ்த்துக்களை பலர் தெரிவித்து வருகின்றனர்.
1: மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள்.
3: அமெரிக்கா ஈரான் போர் சூழல் காரணமாக உலக அரசியலில் ஏற்பட்டுள்ள சவால்களை எதிர்கொள்வதற்கு நாட்டு மக்கள் மத்திய அரசுக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். பிரதமரின் ஆயுள் காப்பீட்டுத் திட்டம் உட்பட சமூக பாதுகாப்பு திட்டங்களின் கீழ் 27 கோடிக்கும் அதிகமானோர் பதிவு செய்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். சமூக பாதுகாப்பு திட்டங்கள் விளிம்பு நிலையில் உள்ள மக்களுக்கு நிதிசார் பாதுகாப்பை வழங்குவதாக மத்திய இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி தெரிவித்துள்ளார். கண் மருத்துவத்தில் இந்தியா உலகின் முன்னணி நாடாக திகழ்கிறது என பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் தெரிவித்துள்ளார்.
1: இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது.

வலிமை திரைப்படத்திலிருந்து சித் ஸ்ரீராம் பாடிய பாடல் கேட்டீர்கள். அடுத்த நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல்.

0: ஆகாஷ்வாணி நேரம் 8:30.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
0: திரைகானம் கேட்கலாம். ரெக்க திரைப்படத்திலிருந்து ஸ்ரேயா கோஷல் பாடிய பாடல்.

0: கட்டினா சுயம் ஹி கட்டுப்படு. பாரதிய சேனா.
1: திரைக்காலத்தில் நிறைவாக ஒரு நாள் கூத்து திரைப்படத்திலிருந்து சீன் ரோல்டன் பாடிய பாடல்.

0: யார் அது? ஓ, செல்வி, வா வா வா வா, உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன்.
1: இந்தா சௌமியா, என்னோட பிறந்த நாள் பரிசு.
0: அடடே, ரொம்ப நன்றிப்பா.
1: என்னன்னு பிரிச்சு பாரு சௌமியா.
0: ஓ, ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு புத்தகம் வாசிக்கிற பழக்கம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு புத்தகத்தை பரிசா கொடுத்துருக்கியே, ரொம்ப தேங்க்ஸ். புத்தக வாசிப்பு மூலமா நம்ம அறிவு திறன், கற்பனை திறன், சொல்வளம், நல்ல பண்புகள் இதெல்லாம் மேம்படுத்திக்க உறுதுணையா இருக்குமே.
1: ஆமா சௌமியா, நம்ம நல்ல பண்புகளை வளர்த்துக்க புத்தக வாசிப்பு பழக்கம் ரொம்பவே அவசியம். ஒரு புத்தகம் ஒரு நல்ல நண்பனுக்கு சமம்னு சொல்லுவாங்க இல்லையா?
0: சரி செல்வி, இன்னைக்கே இந்த புத்தகத்தை படிச்சு முடிக்க முயற்சி செய்யறேன். புத்தக வாசிப்பை நேசிப்போம், வளம் பெறுவோம்.

சிறந்தா தான் சுண்ட சொல்லும், கண்டவன் வாயை கிண்ட சொல்லும். காசிருந்தா தான் சுண்ட சொல்லும், கண்டவன்.

கண்ணே வாடா கண்மணி வாடா, பொன்னே வாடா பொன்மணி வாடா. புன்னகை புரியும் கண்ணா வாடா, புல்லாங்குழலின் மன்னா வாடா. அழகே வாடா அருகே வாடா, அன்பே வாடா முத்தம் தாடா.

0: திரைகாணம் நிகழ்ச்சியில் இதுவரை ஒலித்த பாடல்கள், இடம்பெற்ற படங்கள். ஆசை முகம், எங்க விட்டு பிள்ளை, ஆயிரத்தில் ஒருவன், ஹலோ மிஸ்டர் ஜமீன்தார், இரவும் பகலும், பூவா தலையா, கலங்கரை விளக்கம், வீர அபிமன்யு, நீ, பஞ்சவர்ண கிளி, வல்லவனுக்கு வல்லவன், யார் நீ.
1: எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் அன்பு வில்லிசை கலைஞர் பாரதி திருமகன்
2: பேசுகின்றேன்.
1: வில்லுப்பாட்டு வாழ்த்தும் கலை. அதனால தான் 90 ஆண்டு காணும் நமது அகில இந்திய வானொலி நிலையத்திற்கான வில்லிசை வாழ்த்து வணக்கம் சொல்கின்றேன். நமது வானொலி கடலுக்கு பக்கத்துல இன்னொரு கடலுங்க. அது அலைகடல், இது கலைக்கடல். அங்கே இருப்பது கடல் அலை, இங்கே இருப்பது வானொலி காற்றலை. முத்தமிழ் ஒலிக்கும் வானொலியை முத்தமிழ் கலையால் வாழ்த்துகின்றேன். இயல் தமிழ் உண்டு, இசைத்தமிழ் உண்டு, நாடகம் உண்டு, செய்தி சிந்தனை உண்டு, வாழ்க்கை வரலாறு உண்டு, சாதனை சரித்திரமே உண்டு. அதனால்தான் பல பல தலைமுறைகளை கண்டு 90 ஆண்டு இன்றைக்கு வெற்றியாய் காண்கிறது நமது அகில இந்திய வானொலி. 90 ஆண்டு காணும் வானொலி நிலைய

0: என்னாலும் வாழ்ந்து ஒலிக்கும் வானொலியே. ஆமா வானொலி. எங்கள் குடும்பத்திலேயே என் தந்தையார் கலைமாமணி கவிஞர் சுப்பு ஆறுமுகம் அவர்களும் பாடி, நான் மகள் பாரதியும் பாடி, என் மகன் கலைமகனும் பாடி. ஆஹா, இதை போன்று எத்தனை கலை குடும்பங்கள் தலைமுறைகளாக வானொலியில் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். இதை எண்ணிக்கையாலா வாழ்த்துவது, 100, 500, 1000 என்று இல்லை, எண்ணத்தால் வாழ்த்துகிறேன். ஒரு வார்த்தை சொல்லுகின்றேன், இந்த உலகில் காற்று உள்ளவரை வானொலி முழங்கும், காற்றலை உள்ளவரை வானொலி முழங்கிக் கொண்டே இருக்கும்.
1: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று,
2: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி,
1: மூலை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
2: இந்த கதையில் மாற்றமில்லை,
1: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
2: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
1: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
2: இலவசமாக கண்டுகளிப்போம்.

0: emergency coordination to ensure zero loss of life and minimal loss of property. The minister also reviewed the progress of long-term flood mitigation measures being taken across the country, including protection of critical infrastructure projects, river management initiatives, and scientific advancements in forecasting. In Uttar Pradesh, Chief Minister Yogi Adityanath expanded his cabinet with six BJP leaders taking oath as ministers. Additionally, two ministers of state were elevated and assigned independent charge. Governor Anandibeen Patel administered the oath of office and secrecy at a ceremony held at Jan Bhavan in Lucknow. India and Trinidad and Tobago have signed 8 agreements in sectors including tourism, healthcare, infrastructure and Ayurveda during External Affairs Minister S. Jaishankar's 2-day visit to the Caribbean nation. Ministry of External Affairs in a statement said MOUs were signed between the two sides for solarization of Trinidad and Tobago's Ministry of Foreign and CARICOM Affairs building, vector control, infrastructure upgrade of Nelson Island where the Indian immigrants were stayed initially, and for setting up of an Indian chair on Ayurveda at the University of the West Indies. In IPL cricket, Royal Challengers Bengaluru defeated Mumbai Indians by 2 wickets in Raipur. Put into bat first, Mumbai Indians posted 166 for 7 in their allotted 20 overs, riding on Tilak Varma's 57. For Bengaluru, Bhuvneshwar Kumar claimed a 4-wicket haul. And that is the end of this news bulletin.
1: நேரம் நள்ளிரவுக்கு பின் 12:10. ஆகாஷ்வாணி, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலி எஃப்எம் கோல்டு. இப்போது இடம்பெறுவது இரவின் மடியில். இந்த நிகழ்ச்சியில் விக்ரம், புன்னகை மன்னன், சிப்பிக்குள் முத்து ஆகிய படங்களிலிருந்து பாடல்களை கேட்போம். முதலில் விக்ரம் படத்திலிருந்து 4 பாடல்கள்.
2: கண்ணே ஒட்டுக்கவா, கட்டிக்கவா, கட்டிக்கிட்டு ஒட்டிக்கவா,
3: தொட்டுக்கிட்டா பத்திக்குமே,
2: பத்திக்கிட்டா பத்தட்டுமே, அஞ்சுகமே நெஞ்சு என்ன விட்டு விட்டு துடிக்குது, கட்டழகி உன்னை எண்ணி கண்ணு மூடி பிதுங்குது,
3: கொத்தி விட வேண்டும் என்று கொக்கு என்ன துடிக்குது, தப்பி விட வேண்டும் என்று கெண்டை மீன் தவிக்குது,
2: குளிக்கிற மீனுக்கு குளிர் என்ன அடிக்குது, பசி தாங்குமா இளமை இனி பரிமாறவா இளமாங்கனி,

இரவின் மடியில் நிகழ்ச்சியில் இதுவரை விக்ரம், புன்னகை மன்னன், செப்பிக்குள் முத்து ஆகிய படங்களிலிருந்து பாடல்கள் கேட்டோம். சில நொடிகளில் ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் செய்திகள், டெல்லி அஞ்சல்.

நேர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் 100.1 FM கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகள். தொடர்வது நினைவில் நின்றவை. இதில் இதயத்தில் நீ, நெஞ்சம் மறப்பதில்லை, கொஞ்சம் குமரி, தாயின் மடியில் ஆகிய படங்களிலிருந்து பாடல்கள் உங்களுக்காக. முதலில் இதயத்தில் நீ படத்திலிருந்து பாடல்கள்.

0: விதியே போற்றி, விநாயகா போற்றி, பதியே போற்றி, பரமா போற்றி, சிதைவினை நீக்கும் தெய்வமே போற்றி, புதுவினை காட்டும் புண்ணியா போற்றி, மதியினை வளர்க்கும் மண்ணே போற்றி, இச்சையும் கிரியும் ஞானம் என்றாருக்கு மூலசக்தியின் முதல்வா போற்றி.
1: என்னை இந்த நிலையை விட்டுட்டு போயிட்டீங்களே அம்மா, அம்மா.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz பண்பலையில் தொடரும் நிகழ்ச்சி நெஞ்சம் மறப்பதில்லை. இந்நிகழ்ச்சியில் சந்திப்பு, அரங்கேற்றம், ராஜபாட் ரங்கதுரை, ஸ்கூல் மாஸ்டர் ஆகிய படங்களிலிருந்து பாடல்கள் ஒலிக்க கேட்கலாம். முதலில் சந்திப்பு படத்திலிருந்து பாடல்கள்.

சந்திப்பு படத்திலிருந்து ஒலித்த பாடல்களை பாடியவர்கள் வாணி ஜெயராம், டி எம் சவுந்தரராஜன், மலேசியா வாசுதேவன், எஸ் பி சைலஜா, பி சுசீலா, எஸ் பி பாலசுப்ரமணியம் ஆகியோர். நிகழ்ச்சியில் அடுத்து அரங்கேற்றம் படத்திலிருந்து பாடல்கள் சில.

ஒலித்த அரங்கேற்றம் படத்தின் பாடல்களை பாடியவர்கள் பி. சுசீலா, எஸ். பி. பாலசுப்ரமணியம், எல். ஆர். ஈஸ்வரி ஆகியோர். நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நெஞ்சமறப்பதிலை நிகழ்ச்சியில் அடுத்து ராஜபாட் ரங்கதுரை படத்திலிருந்து பாடல்கள்.

பல நித்தம் தம் சித்தமகிழ்ந்து நத்தி துதிக்கு வித்தகசீர பூவியா முத்தமிழ் சேத்தன சந்தமிழ்நாடான பாண்டிய நாட்டு அரசியே, 60,000 பாண்டியர்களின் நரந்தவ புதவியே, 7 வயதிலே எதிர்த்து வந்த நீமுகனை ஜெயித்து மகுடாபிஷேகம் கொண்ட மகாராணியே, அள்ளிக்கொடியிலே அவதரித்து ஆண்வாடையே கூடாதென்று பொம்மை விருது கட்டியாண்ட பூங்கொடியே வணக்கம், அள்ளி ராணியே வணக்கம்,

0: தங்கையே சௌக்கியம் தானே?
1: வேண்டுவா பிரதீர்க்கும் உலகாண்ட பெருமானே, வருக வருக. துவாரகையை விட்டு அடியாளை தேடி வந்த விஷயம் யாது? அண்ணியா ருக்மிணி தேவி சௌக்கியம் தானே?
0: எல்லாம் சுகமே. உன் கணவன் கால்கெடுக்க அங்க நின்று கொண்டிருக்கும் காரணம் என்னவோ

0: அதை ஏன் கேட்கிறீர்கள்? மனைவியின் மீது அன்பில்லாவிட்டாலும் மகன் மீதாவது அன்பிருக்க வேண்டாமா? இதை போய் நான் உங்களிடம் சொல்கிறேனே, உங்களுக்கு என்ன பிள்ளையா குட்டியா?
1: வாக்கு தவறி நடப்பவனை கண்டிக்க வேண்டியதுதான். ஏன் கண்டிக்க வேண்டியது கூட.
2: அர்ஜுனா, இது உனக்கு தகுதியா? கலி நிலை அறியாய மடமதியா? அர்ஜுனா, இது உனக்கு தகுதியா? கலி நிலை அறியாய மடமதியா?
3: உரைத்ததை மறுக்கிறேன்.

0: பகவான தரிசனம் பண்ணிட்டு வந்தா ஜென்மமே சாபல்யம் அடையும்.
1: போய் வருக.
0: யாருடா?
1: நான் போய் வருக உத்தாரம் தா.

நந்தா, உன்னை நம்பி 40 வேலி நிலத்தை விட்டு வச்சிருக்க, இந்த நிலைமையில தில்ல உனக்கு ஒரு கேடா? இந்தாமா எல்லாத்தையும் உழுது பயிரிட்டு அறுவடை செய்துட்டு அதுக்கப்புறம் எங்க வேணாலும் போ. வேலையப்பா அண்டை

ராஜபாட் ரங்கதுரை படத்திற்காக ஒலித்த குரல்கள் டி எம் சவுந்தரராஜன், கே வீரமணி, டி கே கலா ஆகியோர். நிகழ்ச்சி நிறைவாக ஸ்கூல் மாஸ்டர் படத்திலிருந்து பாடல்கள்.

கேட்டு பாடலை பாடியவர்கள் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன், எல்ஆர் அஞ்சலி. அடுத்து எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல்.

0: கேட்ட நிகழ்ச்சி நெஞ்சம் மறப்பதில்லை. சில நொடிகளில் இந்தியிலும் ஆங்கிலத்திலும் செய்தி அறிக்கைகள் தொடரும். டெல்லி அஞ்சல்.
1: नमस्कार, आकाशवाणी समाचार के साथ मैं वैष्णवी। प्रधानमंत्री नरेंद्र मोदी ने तेलंगाना

0: இதுவரை பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் தோமாடச்சிட்டி அப்பாயி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள்.
1: கோரப்பட்டி பசவையா அவர்கள் தவில்,

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz பண்பலையில் நீங்கள் கேட்கவிருப்பது புலரும் பொழுது. திருநீலகண்டர் படத்திற்காக எம் கே தியாகராஜ பாகவதர் பாடிய பாடலோடு புலர்கிறது இன்றைய புலரும் பொழுது.

0: நேரம் 5:30. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் புலரும் பொழுது நிகழ்ச்சியில் அடுத்து உலகம் சுற்றும் வாலிபன் படத்திற்காக TM சவுந்தரராஜன் குழுவினர் பாடியுள்ள பாடல்.
1: சிக்கு மங்கு சிக்கு மங்கு சச்சப்ப